0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
3: 416-746-2742.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பாணிஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், ஜே டாட் சிஏ அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் ஜூலை 10-12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
2: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
3: உலகளந்தின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32, இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: Jewelers.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
0: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் வாணிஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. 416-903-9999.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோன் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200, 905-667-7200.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: இயங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறது.
3: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உங்களை நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல. காசு
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இலிருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், J.CA அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகாராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
4: Music Connects.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். July 14 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பாலுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32, இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: சிம்மக்கார காரிச காடு
1: சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-6677-2. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
2: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் வாணிஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: நிசான் head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: Everything okay? No problem and did you?
5: Bar kalam closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155. 416-268-0155.
4: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
5: செல்லம் இல்லடா, செல்வம்.
4: சரி சரி.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: கொண்டிருப்பது தமிழ் HD.
1: பொறுப்பு துறப்பு CMR தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் CMR பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையே

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் மற்றமோர் ஒலிபரப்பின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது வானொலிகளில் உங்களோடு ஜோதி ஜெயக்குமார். நேரம் இப்பொழுது காலை 6:02. நேர்களே, இன்று ஜூலை மாதம் 12 ஞாயிற்றுக்கிழமை மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்புகள் சேர்க்கக்கூடிய நல்லதொரு நாளாக, அற்புதமான நாளாக அமைய வேண்டும் என்று சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக நாங்கள் உங்களை வாழ்த்துகின்றோம். அதே நேரம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற நல்ல சுப காரியங்களை கொண்டாடுகின்ற, கடைபிடிக்கின்ற அத்தனை அன்பு நேயர்களுக்கும் இனிமையான வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சிகளிலே இணைந்து சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். தொலைபேசி இலக்கத்தை தருகின்றோம். 416-644-6222. உங்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற காத்திருக்கின்றன. இப்பொழுது முதல் 8 வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்டு மகிழ்கின்ற மனதின் ராகங்கள் இடம்பெற இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து 9 வரைக்கும் நவரச கவியரங்கம் இடம்பெறும். கவியரங்கினை தொடர்ந்து திருக்குறள் எனும் திருவிளக்கு நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே 9:30 வரைக்கும் சிறுவர்களுக்கான நிகழ்ச்சியும், அதைத் தொடர்ந்து பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சி இடம்பெறும். ஆகவே இன்று என்ன அதிகாரம் பேச போன்றோம் என்பதனையும் உங்களுக்கு அடுத்த மணிப்பொழுதிலே நாங்கள் அறிய தருவோம். அந்த அதிகாரம் குறித்து ஒரு தலைப்பினையும் அமைத்துக் கொண்டு நாங்கள் பேசலாம். உங்கள் வருகையை நாங்கள் நிறையவே எதிர்பார்க்கின்றோம். இப்பொழுது பாடல் கேட்பதற்காக நீங்கள் அழைத்துக் கொள்ளலாம். 8 வரைக்கும் இந்த அழகான காலை பொழுதிலே நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வருகின்ற பாடல் மேதகு திரைப்படத்தில் இருந்து வருகின்றது. ரோஜா ஆதித்யா அந்த பாடலை பாடியிருக்கின்றார்.

0: தமிழா தமிழா நிகழ்ச்சியிலே மனதின் ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 8 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்டு மகிழலாம். ஒலித்த அந்த பாடல் மேதகு திரைப்படத்திலிருந்து திருக்குமரனின் வரிகளிலே பிரவீன்குமார் இசையமைக்க பாடியிருந்த பாடல். அந்த பாடல் இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற நேயர்களை சந்திக்க போன்றோம். முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம், அதிகாலை வணக்கங்கள் சூரிய அம்மா, நலமா இருக்கு எல்லாத்தையும்.
0: இனிய அதிகாலை வணக்கம், நலமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ஓம், நாங்களும் அனைவரும் நலம், நன்றி. அதுபோல நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க இறைவன் அதிகாலையிலே பிரார்த்தனை செய்து கொண்டு மனதின் ராகங்கள் என்ற நிகழ்ச்சி ஊடாக நான் இன்று கலந்து கொண்டிருக்கின்றேன். ஞானபடிகள் இதிலே குமுதம்பட்டிலிருந்து சீர்காழி அவர்கள் படித்த கல்லிலே கலைவண்ணம் கண்டான் கண் பார்வை மறைந்தாலும் அவர் காணும் என்று சொல்லி அந்த பூம்புகாரில் கொண்டே தனது கண் தெரியாத மனைவியை கொண்டு போய் கையால தடவி காட்டுறார். அந்த அப்படியான அந்த கட்டத்திலே அந்த பாட்டு போகின்றது. அத்தோடு எங்கள் ஜானகி அம்மாவும் மறைந்து விட்டார். அவருக்கும் ஆழ்ந்த எங்கள் அனைவரது இந்த துயரத்திலே நாங்களும் பங்கு கொள்ளுகின்ற வறுமையான பாடல்களை தந்து இன்று மண்ணுலகை விட்டு பூவுலகைக்கு சென்று விட்டார். அருமையான தாய், அவரோட ஆத்மா சிவனுடைய பாதத்திலே போய்
0: தனது 88வது வயசில் பிரிந்திருக்கின்றார்.
1: பாலசுப்ரமணியம் அவர்கள் இருக்கையிலேயே ஒரு வதந்தி ஒன்று வந்தது, அதை அவர் மறுத்திருந்தார். இப்படி எல்லாம் கூடக்கூடாதுன்னு சொல்லி, ஆனால் அவர் போய்விட்டார். அதுக்கு பின்னால் ஆண்டால் அவரோடு சேர்ந்துதான் கன பாடல்கள் பாடியிருக்கிறார். ஆமா, அந்த பாடைக்குள்ளே ரெண்டு பேரும் பெரிய இவர் சரியான நக்கல் அடிப்பார் அவா, அப்படியான இதழெல்லாம் சொல்லுவார் அவை பற்றி. அப்படி அருமையான ரெண்டு பாடகர்கள் போய்விட்டு மறைந்து விட்டார்கள். என்ன செய்வோம், எல்லோரும் நிலைத்து நிற்பது இல்லை தானே, வாழ்ந்தவர் போய் முடிய போக போய் போகணும்.
0: இந்த
1: போகுதம்மா,
0: மிக்க நன்றி,
1: நன்றிகள், வாழ்த்துக்கள், மணி, சந்திப்போம் அம்மா, நன்றி, வணக்கம்,
0: சந்திப்போம், நன்றி, வணக்கம்.

0: உள்ளே நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: நேரம் இப்பொழுது காலை 6:13. அடுத்த நேரே நாங்கள் சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் குயின்சன்.
1: நலமாக இருக்கின்றேன். இனிய காலை வணக்கம் குயின்சன். சொல்லுங்க, என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீங்க?
2: ஐயம்மா திரைப்படத்தில் நிலவே மூங்காட்டு.
1: ஆமா, அதிலையும் SPB அவர்களோடு ஜானகி அம்மா இணைந்து பாடியிருக்கின்றார். மிக்க நன்றி உங்களுக்கு.
2: நன்றி. வணக்கம்.
1: வணக்கம்.

0: தமிழா தமிழாவோடு இணைந்திருக்கின்றீர்கள். எஜமான் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி அவர்களோடு ஜானகி அம்மா இணைந்து பாடிய பாடல். அந்த பாடல் இசைஞானி இளையராஜா அவர்கள் பாடலுக்கு இசையமைத்திருந்தார். இப்பொழுது எங்களோடு அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கின்றேன் செல்வகுமார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன பாடலோடு வந்திருக்கீங்க இப்பொழுது?
1: பாடல்
0: வரப்போன்றது. மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
1: நன்றி.
0: வணக்கம்.

0: வளரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
3: மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com
4: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
1: நேரம் இப்பொழுது காலை 6:25. தமிழகம் அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
5: சங்கர் வைக்கிறனாக அப்ரம்டன்ல இருந்து.
1: இனிய வணக்கம். இனிய வணக்கம் சங்கர், சொல்லுங்க என்ன பாடல் கேட்க போறீங்க என்று?
5: எனக்கு இந்த மோகமுள் படத்துல இருந்து கமலம் பாத கமலம் என்ற பாடலை கேட்க
1: விரும்புறேன். உங்களுக்கு அதிகமா மெலிசை பாடல் தான் பிடிக்கும் போலே, அப்படியா?
5: இல்லையா, இது ஒரு விடிய படம் கேட்கவும் மேல ஒரு நல்ல அரைகம். நான் எப்படியும் வீட்டை போறதுக்கு ஒரு 40 வேணும். அப்ப இப்ப கேட்டுக்கொண்டு ஒரு நல்ல இதமையான பாடல் இது.
1: நிச்சயமாக
5: அதை விட அந்த ஊர்ல இந்த மாட்டு வண்டி சட்டங்கள்ல பற்றியெல்லாம் இந்த பாட்டுல வர்றது கேட்க ஆசையா இருக்கும் இந்த பாடல்.
1: சரி சரி, ஆகவே தாயக எண்ணம் வந்துட்டது உங்களுக்கு?
5: அது எப்பவும் இருக்கும் அக்கா, சாகும் வரைக்கும் இருக்கும் அது எங்களுக்கு.
1: மிக்க நன்றி உங்க வருகைக்கு. மகிழ்ச்சியா இருங்க, மீண்டும் சந்திப்போம்.
5: நன்றி, வணக்கம் அக்கா.
1: நன்றி, வணக்கம்.

கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: தமிழா
1: தமிழ் எச்டியின் விடியல்
0: தமிழா தமிழாவிலே மனதின் ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது எங்களோட அடுத்த நேயர் வணக்கம்.
2: இன்னைக்கு வணக்கம் ஜோதி, நான் பிரேமா பேசுறேன். நீங்கள் எப்படி இருக்கேன்?
0: நலமாக இருக்கின்றேன் பிரேமா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கேன். நேற்று நியூஸ் என்ன கூட ரொம்ப பாதிக்கிறது, ஆனா அவரோட ஜானகியும் அவரோட பாட்டு எப்போதுமே இருக்கும். அதை ஆலோசிச்சு பார்த்தா அப்புறம் நம்ம இந்த அதே வருஷத்துல அதே டைம்ல பறந்திருக்கும் அவரோட பாட்டை கேட்டு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு உண்டு. அதனால ரொம்ப பெரிய அது ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு தோன்றது. எனக்கு வேண்டிய பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு ஊரை விட்டு ஊரை போறது அந்த திரைப்படத்துல தானா வந்த சந்தனம் எஸ்பி பாலசுப்ரமணியம் கூட பாட்டின பாட்டு. அவரோட இந்த டுவெட்ஸ்ல என்னெல்லாம் எதை எடுக்கிறதுன்னு தெரியாது. ஒவ்வொன்றும் எத்தனை பிரமாதமா இருக்கு இல்லையா? சோ அதுல இங்க இன்னைக்கு எனக்கு நன்றி உங்களுக்கு.
0: மிக்க நன்றி. அழகான அந்த பாடல் வரப்போன்றது உங்களுக்காக
2: நன்றி
0: பிரேமாமா. மீண்டும்
2: சந்திப்போம். சந்திப்போம். நன்றி
0: நன்றி வணக்கம். ஆமா, எஸ்பிபி அவர்களோடு ஜானகி அம்மா இணைந்து பாடியிருக்கின்ற இந்த பாடல்

0: தமிழா தமிழாவோடு இணைந்திருக்கின்றீர்கள். தமிழா தமிழா நிகழ்ச்சியிலே மனதின் ராகங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஊர் விட்டு ஊர் வந்து திரைப்படத்திலிருந்து SPB அவர்களோடு ஜானகி அம்மா பாடிய அந்த பாடலை கேட்டீர்கள். தென்னிந்திய சினிமாவின் நைட்டிங்கேல் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட இசைக்குயல் எஸ் ஜானகி அம்மா அவர்கள் தனது 88வது வயதில் நம்மை விட்டு பிரிந்து காற்றோடு கலந்திருக்கின்றார். 1957 விதியின் விளையாட்டு என்ற திரைப்படத்தில் தொடங்கி 60 ஆண்டுகளுக்கும் மேலாக ஓய்வின்றி ஒலித்த அந்த தெய்வீக குரல் என்று மௌனமாகிவிட்டது. அவருடைய குரலிலே பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து 8 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஜானகி அம்மா அவர்கள் பாடிய பாடலோ அல்லது இதர இணைய பாடகர்கள் பாடிய பாடல்களையோ நீங்கள் கேட்டு மகிழலாம். இப்பொழுது அழைப்பிலே காத்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம். நலமாக
0: இருக்கின்றேன். சொல்லுங்க, இது என்னென்ன பாடல் வேண்டும்?
1: நான் இன்னைக்கு முதல்ல ஜானகி அம்மாக்கு ஆத்மா சாந்தியடைய வேண்டிக் கொண்டு நான் கொஞ்சம் சிறந்த படத்தில் இருந்து சிங்கார வேலன் பாடல கேட்கலாமா?
0: கண்டிப்பா அந்த பாடலை கேட்போம். சிறப்பான ஒரு பாடல் அம்மா அவர்களின் குரலிலே. மிக்க நன்றி. இதென்
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்துக்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதல், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: நேரம் இப்பொழுது 6:46. கொஞ்சம் சலங்கை திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். இப்பொழுது எங்களோடு அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம், நான் தீபன்.
0: இனிய காலை வணக்கம் தீபன். சொல்லுங்க,
1: என்ன
0: பாடல் என்று கேட்க போறீங்க?
1: பாடல்
0: வரப்போனது. மிக்க நன்றி.
1: ஓகே, தேங்க்யூ.

0: அருமையான ஒரு பாடல். இசைக்குயில் ஜானகி அம்மா அவர்களுடைய அற்புதமான குரலிலே கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து கவி குயிலே கவிக்குயிலே யார் வரவை தேடுகின்றாய் என்ற அழகான அந்த பாடலை ஜானகி அம்மா அவர்களின் குரலிலே கேட்டோம். இசைஞானி அவர்கள் அந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கின்றார். நேரம் இப்பொழுது 6:53. அடுத்த நேரே நாங்கள் சந்திக்க போகின்றோம். நீங்களும் தொடர்ந்து 8 வரைக்கும் பிடித்த ஒரு பாடலை கேட்டு மகிழ முடியும். அதை தொடர்ந்து நவரச கவியரங்கிலே சந்திக்க போகின்றோம். இப்பொழுது அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் ஜோதி, இது ரவிபாலா.
0: இனிய காலை வணக்கம் ரவிபாலா, வரவேற்கிறேன், சொல்லுங்கள்.
1: ஜனகி அம்மாவுக்கு ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக் கொண்டு ஜோதி. அவருக்காக ஒரு பாட்டு நான் கேட்கிறேன். அவ அவன குரலும் இந்த பாட்டுல இருக்குது, ஆனா இந்த பாட்டு அவருக்காக தான் நான் கேட்கிறேன். போலீஸ்காரன் மகள் படத்துல இருந்து இந்த மன்றத்தில் ஓடி வரும் அந்த பாட்டை எனக்கு தாங்க.
0: நிச்சயமாக அந்த பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களோடு ஜானகி அம்மா இணைந்து பாடி இருக்கின்றார்.
1: ஆமாம், ஆமாம்.
0: மிக்க நன்றி ரவிபாலா, மீண்டும் சந்திப்போம்.
1: சந்திப்போம், நன்றி ஜோதி, நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1,000 to $1,200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5% இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
4: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gadai vangikku maatavum. Call Pradhi Silvam, 416-268-0155. 416-268-0155.
4: Last minute left. Closing day, the Pradhi Silvam, thanks.
3: செல்லம் இல்லடா, செல்வம்.
4: சரி சரி.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: மனத்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
3: நேரம் இப்பொழுது காலை 7 மணி. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் தொடர்பான விசாரணைகளில் கைதிகள் அதிகாரிகளை தாக்க பயன்படுத்தியதாக கூறப்படும் கூர்மையான ஆயுதங்கள், இரும்பு கம்பிகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட பொல்லுகள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெளிநாடுகளில் பணிபுரியும் தொழிலாளர்களிடம் இருந்து இலங்கைக்கு கிடைக்கும் பண அனுப்பல் வருவாய் ஜூன் மாதத்தில் 695 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைந்துள்ளதாக இலங்கையின் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அரசு விழாக்களில் மாநில பாடலை முதலில் பாடலாம் என்றும் அதன்பின் வந்தே மாதரம் தேசிய பாடலும் ஜனகண மன தேசிய கீதமும் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேசிய பாடல் மற்றும் தேசிய கீதம் பாடப்படும் போது அவற்றின் சரியான வரிகள் மற்றும் உச்சரிப்பை பின்பற்ற வேண்டும் என்றும் அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும் என்றும் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. நேட்டோ உச்சி மாநாட்டுக்கு பிறகு பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்கும் விவகாரம் கனடா உள்ளிட்ட உறுப்பு நாடுகளுக்கு முக்கிய சவாலாக உருவெடுத்துள்ளது. நேட்டோ நிர்ணயித்துள்ள மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% பாதுகாப்பு முதலீட்டு இலக்கை அடைய இவ்வாறு நிதியளிப்பது என்பது குறித்து கூட்டணி நாடுகள் அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகின்றன. ஹார்மஸ் நீரிணை வழியாக சென்ற கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஈரான் மீது புதிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.
1: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: தமிழ் எச்டியின் விடியல். இணைந்திருந்து மனதின் ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து 8 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நீங்க கேட்டு மகிழலாம். ஜானகி அம்மா அவர்கள் பாடிய பாடல்களை அதிகமான நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இனிய பாடகர்களுடைய பாடல்களை நீங்க கேட்டு மகிழலாம். நிச்சயமாக எல்லோருடைய பாடல்களையும் அதே நேரம் நாங்கள் இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நவரச கவியரங்கில் உங்களை சந்திக்க போன்றோம். உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பிலே நீங்க இன்றைய தினமும் கவிதை வழங்கலாம் நேயர்களே. ஆகவே இலகுவான ஒரு விடயம், நாங்கள் தருகின்ற தலைப்பில் நீங்கள் உடனடியாக, அதுவும் இந்த காலை பொழுதில் எழுந்து உடனே எழுதுறது ரொம்ப கடினம். ஆகவே உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பில் நீங்கள் ஏற்கனவே எழுதிய கவிதைகள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து வரலாம். அந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து திருக்குறளினும் திருவிளக்கு நிகழ்ச்சியிலே 9 மணியிலிருந்து 9:30 வரைக்கும் சிறிய பிள்ளைகளை நாங்கள் சந்திக்க போகின்றோம். மொழி சார்ந்து எந்த ஒரு விடயத்தையும் எந்த ஒரு அம்சத்தையும் அவர்கள் எடுத்து வரலாம். ஏதாவது பேச்சு பேசலாம், இல்லை என்று சொன்னால் பாடல் பாடி காட்டலாம், குட்டி கதை ஏதாவது தமிழ் மொழியிலே சொல்லலாம், அல்லது குரல் பாக்களை சொல்லலாம், அதனுடைய பொருள் தெரிந்தால் அதனையும் சொல்லலாம். இவ்வாறாக அவர்கள் தெரிந்த தமிழ் மொழியிலே தெரிந்த எந்த ஒரு நல்ல விடயங்களையும் இங்கே பகிர்ந்து கொள்ள முடியும். அதைத் தொடர்ந்து நாங்கள் 9:30 to 10:30 வரைக்கும் பெரியவர்களுக்கான திருக்குறள் நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்திக்க போன்றோம். இன்றைய தினம் நாங்கள் 9வது அதிகாரம் கொஞ்சம் இன்று நாங்கள் தமிழர் மரபு பேசி பார்க்கலாம் என்று யோசிக்கின்றேன். 9வது அதிகாரம் ஆகிய விருந்தோம்பல் குறித்து பேசப் போகின்றோம். இல்லறத்தினுடைய ஒரு குடும்ப வாழ்க்கையினுடைய மகுடமாக விளங்கக்கூடியது இந்த விருந்தோம்பல். விருந்தோம்பல் பற்றி, தமிழர் விருந்தோம்பல் பற்றி உங்களுடைய கருத்துக்கள், அதே நேரம் விருந்தோம்பலும் இன்றைய தமிழர் சமூக நிலையும் எப்படி இருக்கின்றது என்று, நன்மைகள் அதே நேரம் ஆதங்கங்கள் ஏதாவது இருக்கலாம் இல்லையா, சொல்றதுக்கு உங்களுக்கு பல விடயங்கள் இருக்கும் ஒவ்வொரு தலைப்புகளின் கீழும். அது மாதிரி இந்த தலைப்பின் கீழும் உங்களுக்கு சொல்றதுக்கு ஏராளம் விடயங்கள் இருக்கலாம், இருக்குது, இருக்கும் என்ன இருக்கின்றது பார்க்கலாம். எப்படியெல்லாம் நீங்க யோசித்து பேச போறீங்க, உங்களுக்கு இருக்கிற ஆதங்கங்களை வெளிப்படுத்தலாம், நல்ல விடயங்களையும் வெளிப்படுத்தலாம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயரோடு பேச போன்றோம். வணக்கம்.
1: வணக்கம் தேவி, நான் நம்பி வைக்கிறேன்.
0: இனிய காலை வணக்கம் நம்பி அவர்களே, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கேன், நீங்கள்?
0: நலமாக இருக்கிறேன். எப்படி போக போது இன்றைய நாள்?
1: இன்று சொன்னால் சொல்றதுக்கு எதுவும் இல்லை.
0: தீர்மானிக்க
1: கொண்டு எழும்புறதில்லை தானே?
0: எழும்புறதில்லை தானே. என்ன எழும்பி டீ எல்லாம் குடிச்சீங்களா?
1: நான் 4 மணிக்கு குழம்பி வந்தேன். குழம்பி வந்து இப்படியே டீ எல்லாம் குடிச்சு இப்ப 2 அளவு மூத்தி
0: இருக்கேன். அப்படி டீ எல்லாம் குடிச்சிட்டு இருந்து வானொலி கேட்டுட்டு இருக்கிறீங்க?
1: வானொலி கேட்டுட்டு இருக்கேன். ஆமாம்,
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
1: தூக்கமும் கண்களை தளவட்டுமே.
0: பாடல் வரப்போன்றது. மிக்க நன்றி உங்க வருகை.
1: நன்றி அம்மா.
0: வணக்கம்.

நேரம் இப்பொழுது 7:10 ஜானகி அம்மா அவர்களின் குரலிலே பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஆலயமணி திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த குரல் பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில் ஜானகி அம்மா அவர்கள் பாடிய பாடல் அந்த பாடல். அவர் தமிழ் மொழியில் மட்டுமல்ல, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என்று 20-க்கும் மேற்பட்ட மொழிகளிலே பாடியிருக்கின்றார். 48,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடிய

0: கால வணக்கம் ஜோதி, கோதாசேகரன். நலமா இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அன்போடு வரவேற்கின்றேன் கோதாஸ் அவர்களே. சொல்லுங்க, என்ன பாடல்?
0: நான் நலமா இருக்கிறேன். எனக்கு முதல் கண் ஜானகி அம்மாவின் ஆத்மா சாந்தியோடைய பிரார்த்தித்துக் கொண்டு வைதை காத்திருந்தால இன்றைக்கு இணைந்த ஆனந்தமோ அந்த பாட்டை கேட்போங்க.
1: அந்த பாடல் வாணிஜெயராம் அவர்கள்.
0: அது அடுத்த பாட்டிருக்கு, அந்த ரேவதி. இந்த என்ன பாட்டு இல்லைங்க, அதுல வைதை காத்திருந்தாலும் அடுத்த பாட்டு. அந்த
1: என்ன பாடல்?
0: ஜானகி பாடுற பாட்டு இருக்கு, தனிப்பாட்டு. அப்படி இல்லாட்டி இதை போடுங்க. கடலோர கவிதை இல்லை, இளையராஜா ஜானகி அம்மா பாடுற பாட்டு
1: இருக்கின்றதா?
0: கடலோர கவிதை
1: அதுல இளையராஜா அவர்களோட சேர்ந்து பாடி இருக்கின்றார். கொடியிலே மல்லிகை பூ, அந்த பாடலா? மலேசியா வாசுதேவனோட பாடியதா? இசைஞானி அவர்களோட பாடியது வேணுமா? பாடல் வரப்போனது. மிக்க நன்றி உங்களுக்கு.
0: நன்றி.

0: தமிழா தமிழாவிலே மனதின் ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கடலோர கவிதைகள் திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். ஜானகி அம்மா அவர்கள் இசைஞானி அவர்களோடு இணைந்து பாடிய பாடல் அந்த பாடல். 2013 இந்திய அரசு பத்மபூஷன் விருதினை அம்மா அவர்களுக்கு அறிவித்த போது அவர் தென்னிந்திய கலைஞர்களுக்கு தாமதமான அங்கீகாரம் என்ற காரணத்தால் அந்த விருதினை அவர் ஏற்க மறுத்தார். அதை கூட நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நிச்சயமாக. எப்படி சொல்றது, அவருடைய தகுதியின் நிலை என்பது அந்த விருதையும் தாண்டி இன்னும் மேல்நிலையில் இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். விருது எல்லாம் ஒன்றும் இல்லை. மனித மனங்களில் வாழ்வதை விட விருது ஒன்றும் பெரிதல்ல. கண்டிப்பாக நிச்சயமாக அவர் அதை மறுத்தது தான், அது அவருடைய தகுதியை நிலை நாட்டி இருக்கின்றார் மறுத்து என்று தான் சொல்ல வேண்டும். அப்படியாக அற்புதமான ஒரு கலைஞரை ஜானகி அம்மா அவர்களை இழந்திருக்கின்றோம். தொடர்ந்து உங்களுக்காக ஒரு பாடல், தொடர்ந்து நீங்களும் 8 வரைக்கும் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து வருகின்ற பாடலை அருண்மொழியோடு ஜானகி அம்மா பாடியிருக்கின்றார். வீட்டில் விசேஷங்க திரைப்படத்திலிருந்து வரப்போகின்றது இந்த பாடல்.
1: மலர்

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
7: நேர்கள் இணைந்திருப்பது தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு அடுத்த நேரங்களோடு. வணக்கம்.
8: வணக்கம் காசுநாதன்.
7: இனிய காலை வணக்கம், உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
8: நன்றி அம்மா. தவ சிவன்ட்ட போட அவ எந்த அவதாரம் அம்மா, நாங்களும் குறிச்சிட்ட போயிடா அதுல குச்சி கதைச்சு. நான் அந்த பாட்டு எனக்கு பாட்டுகள் சிங்காரவீரனுக்கு இந்த நாளும் கோயில் திருவிழாண்டால் அந்த பாட்டு கழிச்சா கோயில்கள் இல்ல தானே. அதே மாதிரி மாதாவை கண்டால் அவன்கிட்ட ஞாபகம் தான் தரும். ஒரு பாட்டு கொடுப்பாரு அந்த நாளில.
7: மிக்க நன்றி உங்களுக்கு.
8: நன்றி அம்மா.
7: நன்றி, வணக்கம். கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல், டி எம் சவுந்தரராஜன் அவர்களோடு இணைந்து ஜானகி அம்மா பாடி இருக்கின்றார். அதே நேரம் இவருக்கு கொழும்பு தமிழ்ச்சங்கம் ஞான கான சரஸ்வதி என்ற பட்டம் வழங்கி கௌரவித்திருந்தமையையும் நாங்கள் இந்த இடத்திலே நினைவு கூர்ந்து கொள்ளலாம். 1992 ஆம் ஆண்டு இந்த பட்டம் வழங்கப்பட்டது.

0: எல்லா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

0: தமிழா
1: தமிழ் எச்டியின் விடியல்
0: தமிழா தமிழாவோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம்
2: காலை. வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: இனிய காலை. வணக்கம் ரமேஷ், நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நலமாக இருக்கிறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்?
2: பாடல் வந்து மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து ஒரு சனம் தூங்கிடுச்சுங்கிற பாடல்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ஜானகி அம்மாவின் குரலில் வரப்போ.
2: ஆமா ஆமா, அவங்க ஒரு சனம் தூங்கிடுச்சுன்னு சொன்னாங்க. இப்ப அவங்க தூங்க போயிட்டாங்க. என்ன பண்ற, காலத்தின் குழந்தை. ஆத்மா சாந்தி அடையிட்டோம்.
0: நிச்சயமாக, எங்க வீட்டு அம்மாக்களை இழந்த மாதிரி ஒரு உணர்வு எல்லாருக்குமே இருக்குது. எல்லா பாடகிகளும் இருக்கிறார்கள். எல்லாரையும் விட ஜானகி அவர்களை தான் அம்மா என்று அழைப்பது எல்லாருமே. மிக்க நன்றி உங்களுக்கு.
2: நன்றி, வணக்கம். நன்றி.
0: ஆமா, ஜானகி அம்மா அவர்கள் 6 தலைமுறைகளுக்கு குரல் கொடுத்து பெருமை கூறியவராக இருக்கின்றார். அவர் 1957 விதியின் விளையாட்டு திரைப்படத்தில் முதல் பாடல் பாடியதிலிருந்து 5 தலைமுறை நாயகிகளுக்கு, கதாநாயகிகளுக்கு ஸ்ரீதேவி உட்பட பின்னணி பாடியிருக்கின்றார் என்பதனை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அவர் திரைப்பட பாடல்கள் மட்டுமல்ல, இனிய பக்தி பாடல்களாக இருக்கட்டும், கர்நாடக இசை, அடுத்து மேடை கச்சேரிகள் என்று பல இடங்களிலும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர். அந்த மாதிரி பெருமைக்குரியவர் ஜானகி அம்மா அவர்கள். எப்பொழுதுமே அவருடைய தோற்றம் மிக எளிமையாக இருக்கும். ஆடம்பரத்தை வெறுத்தவர் என்று சொல்லலாம். அவர் எந்த நகைகளும் அணிந்திருந்ததை நான் பார்க்கவில்லை. அவருடைய நெற்றியில் ஒரு பெரிய திலகம் இருக்கும், அவ்வளவுதான். எந்த அசைவும் இல்லாமல் நின்று மிக இயல்பாக பாடுவார். எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல், ஆனால் அத்தனை உணர்வுகளையும், அத்தனை சோகத்தையும், காதலையும், துள்ளலையும், எல்லா உணர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நவரச நாயகியாக இருந்தவர். அதே நேரம் ஒரு மிக இயல்பாக எல்லா பாடல்களையும் ஆரவாரம் இல்லாமல் பாடக்கூடிய ஒரு மிகப்பெரும் இசை கலைஞர், பாடகி ஜானகி அம்மா அவர்கள். இப்பொழுது வருகின்றது இந்த பாடல்.

நேரம் இப்பொழுது 7 மணி 39 நிமிடம். 8 மணிக்கு நவரச கவியரங்கிலே சந்திக்க போன்றோம் நேர்களே. ஜானகி அம்மா அவர்கள் உடைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அற்புதமான பாடல்களை தந்து சென்றவர் பன்மொழி பாடல்களை அவர் தந்திருக்கின்றார். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், தமிழில் மட்டுமல்ல தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, வங்காள மொழி, ஜெர்மன் போன்ற மொழிகளிலே அவர் 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் பாடியிருப்பதாக அறிய முடிகின்றது. 41,000க்கும் மேற்பட்ட பாடல்களை அவர் பாடியிருக்கின்றார். சிங்கள மொழியில் கூட அவர் பாடியிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிச்சயமாக இவர் கன்னட மொழியில் கூட அதிகமான பாடல்களை பாடியிருக்கின்றார். அதே நேரம் மலையாளத்தில் அவர் பாடிய பாடல்கள் அந்த மொழியின் வட்டார வழக்குகளுடன் சரியாக ஒலிக்கின்ற தன்மையை கூட எல்லாருமே பாராட்டியிருக்கிறார்கள். அவருடைய அந்த மொழி ஆளுமை, அந்த மொழி உச்சரிப்பு, தமிழ் மட்டுமல்ல இனிய மொழிகளில் பாடுகின்ற பொழுதும் கூட அந்த உச்சரிப்பு என்பது மிக துல்லியமாக இருக்கக்கூடியது என்று பலருடைய பாராட்டுகளையும் ஜானகி அம்மா அவர்கள் பெற்றவர் என்பதை கூட சொல்லிக் கொள்ளலாம். அப்படி திறன்மிக்க ஒரு கலைஞராக ஜானகி அம்மா அவர்கள் இருந்திருக்கின்றார். இனியும் தொடர்ந்து உலகுள்ள வரை அவருடைய குரல் வாழ்ந்து கொண்டுதான் இருக்க போன்றது பாடல்கள் ஊடாக. கண்டிப்பா அவருடைய குரல் காற்றிலே தவழ்ந்து வந்து கேட்பவர்களுடைய நெஞ்சை தொடும் தன்மை கொண்டது, அது தொடர்ந்து வாழப்போகின்றது என்று தான் சொல்ல தோன்றுகின்றது. அவர் அடிக்கடி சொல்வதுண்டு, எனது ரசிகர்கள் தான் எனக்கு பெரிய விருது, அதைவிட பெரிய விருது எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. ஏராளம் விருதுகளுக்கு சொந்தக்காரி இருந்தாலும் அவர் அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்வது உண்டு. அது அவருடைய தன்னடக்கத்தினுடைய வெளிப்பாடு என்று கூட நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். கண்டிப்பா அப்படி. அதே நேரம் ஜானகி அம்மா அவர்கள் பிரபலமான பாடலாசிரியர்கள் கவிஞர்களுடனான திரை இசை இணைப்பு அவருக்கு இருக்கின்றது. திரைத்துறையிலே முன்னணி கவிஞர்கள் மற்றும் பாடலாசிரியர்களோடு இணைந்து அவர் பணியாற்றி இருக்கிறார். கவிஞர் வாலி அவர்களோடு, கவியரசர் கண்ணதாசன் அவர்களோடு, முத்துலிங்கம் அவர்களோடு போன்றவர்களினுடைய வரிகளை தன்னுடைய அந்த ஞான குரல் மூலம் உயிர் கொடுத்தவர் அந்த வரிகளுக்கு என்று தான் சொல்ல வேண்டும். அதே நேரம் அவருடைய மற்றொரு பாடல் காற்றில் எந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே என்று சொல்லி மிக அருமையான பாடல். அதுக்கு எப்படி அவர் அந்த உணர்வினை கொடுத்திருக்கின்றார். ஸ்ரீதேவி அவர்களுடைய நடிப்பில் உருவாகிய ஜானி திரைப்பட பாடல், அதுக்கு இசைஞானி அவர்கள் இசையமைத்திருக்கின்றார். இப்பொழுது அந்த பாடலை உங்களுக்காக தருகின்றோம்.

நேரம் இப்பொழுது 7:46 நிமிடம். தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்து மனதின் ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சிறப்பான மற்றும் ஒரு பாடல் ஜானகி அம்மா அவர்களுடைய குரலிலே கேட்டோம். கண்டிப்பா எந்த ஒரு உணர்வையும் மிக அற்புதமாக கொடுக்கக்கூடியவர் இல்லையா? ஒரு சோக உணர்ச்சியை கொடுக்கக்கூடிய சோகமளி ஓடிய ஒரு பாடலை கேட்டோம் இப்பொழுது. ஜானகி அம்மா அவர்களுடைய பாடல்கள் தமிழிசை மற்றும் இலக்கியத்தின் சிறந்த உதாரணங்கள் என்று சொல்லலாம். எப்பொழுதுமே ஒரு பாடல் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த பாடல் ஆசிரியர்களுடைய வரிகள் மிக முக்கியமானவை தான். அந்த பாடல் கூறுகின்ற விடயம் சமூகத்துக்கான அந்த கொடுக்க இருக்கின்ற அந்த பொருள், பாடல் கொடுக்கும் பொருள், கரப்பொருள் மிக முக்கியம். அதே நேரம் இசையமைப்பாளர்களுடைய அந்த திறன், இசையமைப்பு என்பது மிக மிக முக்கியம். எல்லாவற்றையும் தாண்டி அந்த குரல் என்பது, அந்த பாடலுக்கு உயிர் கொடுக்கின்ற அந்த குரல் என்பது இன்னும் முக்கியமானது, பிரதானமானது என்று சொல்லிக் கொள்ளலாம். அந்த வகையில் அற்புதமான வரிகளுக்கும் இசையும் இணைந்து ஜானகி அம்மாவுடைய குரல் இணைவு, இந்த மூன்றினுடைய இணைவும் இலக்கிய ரசனையை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடியவை. அந்த மாதிரி எத்தனையோ பாடல்கள் அவற்றையெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். கண்டிப்பாக பல இலக்கிய ஆர்வலர்கள், இசை ரசிகர்களால் மிகவும் பாராட்டப்படுகின்ற பாராட்டப்பட்ட பாடல்கள் எத்தனையோ இருக்கின்றன. இவ்வாறாக ஜானகி அம்மா அவர்கள் தமிழ் மற்றும் இந்திய இசை உலகிலே ஒரு புரட்சிகரமான தாக்கத்தை ஏற்படுத்தியவர் என்று சொல்லலாம். அதில் உங்களுக்கு இன்னொரு பாடல் ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உன்னை என்று ஆரம்பிக்கின்ற ஒரு பாடல், தெய்வ வாக்கு திரைப்படத்தில் இருந்து. அந்த பாடலை ஜெயச்சந்திரன் அவர்களோடு ஜானகி அம்மா அவர்கள் இணைந்து பாடியிருக்கின்றார். அந்த பாடலை நாங்கள் வழங்கிக் கொண்டு நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். உங்களுக்கு பிடித்த ஒரு கவிதையோடு நீங்கள் தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை இணைந்து சிறப்பிக்கலாம்.

தமிழா தமிழா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அது தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தது. தொடர்ந்து வருகின்றது மெட்டியொலி திரைப்பட பாடல். மெட்டியொலி மெட்டி திரைப்பட பாடல், அதிலிருந்து வரப்போன்ற அந்த பாடலோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். இசைஞானி அவர்களோடு இந்த பாடலை பாடியிருக்கின்றார்.

கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: மனத்தியால செய்திகள்
2: CMR Tamil HD Hourly News.
3: நேரம் இப்பொழுது காலை 8:01. நீதவான்கள் மற்றும் மாவட்ட நீதிபதிகளை உள்ளடக்கிய நீதி சேவை சங்கத்தின் தலைவர் பதவியிலிருந்து நீதவான் பஸ்னேன் அமரசேன விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் நாட்டின் தேசிய பாதுகாப்பு மிக உயர்ந்த மட்டத்தில் பாதுகாக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். நாவலப்பிட்டியில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், பொது பாதுகாப்பு தொடர்பில் எழுந்த சில கவலைகளுக்கு தற்போது தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும், அரசியலமைப்பு மற்றும் நடைமுறையில் உள்ள கொள்கைகளுக்கு அமைய அரசாங்கம் செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு வழக்கை கண்காணிக்கும் குழுவிடம் திராவிட முன்னேற்ற கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி முதல்வர் விஜய் ஆற்றிய உரை குறித்து CBI தனி முறைப்பாடு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் கரூர் சம்பவத்திற்கு காவல்துறையே காரணம் என முதல்வர் பொதுவெளியில் பேசியது விசாரணை மற்றும் முக்கிய சாட்சிகளை பாதிக்கும் வகையில் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. டொரண்டோவிலிருந்து சுமார் 1 மணி நேர தூரத்தில் உள்ள தனது 66 ஹெக்டேர் பழத்தோட்டத்தை 1999 விவசாய நிலமாகவே பாதுகாக்க ஒன்டாரியோவை சேர்ந்த விவசாயி சார்ல்ஸ் ஸ்டீவன்ஸ் எடுத்துள்ளார். அவரது நிலத்திற்கு 1.6 மில்லியன் டாலர் வழங்க முன்வந்த நில மேம்பாட்டு நிறுவனத்தின் சலுகையை நிராகரித்த அவர், எதிர்கால சந்ததியினரும் உணவு உற்பத்தியை தொடரும் வகையில் ஒன்டாரியோ ஃபேம்லேண்ட் டிரஸ்ட் அமைப்பின் மூலம் சட்ட பாதுகாப்பு ஏற்படுத்தியுள்ளார். ஹார்மஸ் நீரிணை மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்பட்டுள்ளதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது.
1: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: தமிழே தமிழா தமிழா
1: தமிழ் எச்டியின் விடியல். நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
0: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
0: ஏசியா கோல்ட் இங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
0: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ
0: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775,
3: உலகிழந்தவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: நேரம் இப்பொழுது காலை 8:06. மீண்டும் மற்றும் ஒரு நவரச கவியரங்கிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் நேயர்களே. தொடர்ந்து 9 வரைக்கும் இந்த கவியரங்கில் உங்களுக்கு பிடித்த ஒரு தலைப்பிலே நீங்க கவிதை வழங்கலாம், அது இன்னொரு தலைப்பாகவும் இருக்கலாம். இன்று சில நேயர்கள் ஜானகி அம்மா அவர்களை பற்றி கூட கவி வழங்க விருப்பப்படுவீர்கள். அடுத்ததாக ஒரு காதல் கவிதையாக இருக்கலாம், அல்லது ஒரு மொழி சார்ந்து, ஒரு இயற்கை சார்ந்து, உறவு முறைகள் சார்ந்து, புரட்சி கவிதைகள், அப்படி எத்தனையோ தலைப்புகள், எத்தனையோ விதமான கவிதைகள் நீங்கள் எழுத முடியும். எடுத்து வாருங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222. இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து திருக்குறளின் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க போன்றோம். சிறியவர்களையுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பெரியவர்களை சந்திக்க போன்றோம். ஆகவே இரு சாராரும், சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே திருக்குறளுக்கு ஆயத்தமாகிக் கொள்ளுங்க. சிறிய பிள்ளைகள் திருக்குறள் மட்டுமல்ல, மொழி சார்ந்த இந்த ஒரு அம்சத்தையும் அவர்கள் எடுத்து வரலாம் என்பதனையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். பெரியவர்கள் என்று திருக்குறளிலே 9வது அதிகாரம் பேச போறீங்க. தமிழர் விருந்தோம்பல் குறித்து நாங்க முன்னரும் பேசி இருக்கிறோம், இருந்தாலும் அடிக்கடி பேசினாத்தான் விருந்தோம்பல் சரியா இருக்கும் இல்லையா பார்க்கலாம். இன்னும் இது ஒரு கோடை காலம் கனடாவில், அதனால விருந்தோம்பல் எல்லாம் தடல் புடலாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். ஆகவே விருந்தோம்பல் பற்றி நாங்கள் பேசுவோம். தமிழர் விருந்தோம்பலும் அதன் இன்றைய நிலையும் குறித்து நீங்க பேசலாம். குறள் பாக்கள் 9வது அதிகாரத்தில் இருந்து நீங்க கண்டிப்பா, உங்களுக்கு வசதி இருந்தால் கண்டிப்பா அதிலிருந்தும் குறள் பாக்களை இணைத்து கொள்ளலாம். இல்லாது விட்டால் எந்த கவலையும் தேவையில்லை, நீங்க கூறுவதை தான் திருவள்ளுவரும் சொல்லி இருக்கின்றார். ஆகவே அந்த குறள் பாக்களை முடிந்தால் எடுத்து வரலாம், இல்லாது விட்டால் நாம பொதுவாக பேசிக்கொள்ளலாம். ஒரு சில விளம்பரங்களை அடுத்து பாடல் ஒன்றை தொடர்ந்து கவிஞர்களை சந்திக்க போகின்றோம்.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கடந்த 20 மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. 416-489-2000. GTA credit.

0: கெலிடன் ஈஸ்டில், வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில், கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை, 416-240-0078, tamilfest.ca.
1: CMR தமிழ் HD எதிர்காலத்தின் முன்னோடி. 24 மணி நேரமும் உங்களோடு நாங்கள்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நவரச கவியரங்கம். தொடர்ந்து 9 மணி வரைக்கும் கவியரங்களே நீங்க கவி வழங்கலாம். இணைந்து சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த பொழுதிலே நம்மோடு யாரு இணைந்திருப்பது? வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் பாரதி அவர்களே.
2: இனிய காலை வணக்கம் ஆனந்தராஜா அவர்களே. வாருங்கள், அன்போடு வரவேற்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
3: இன்றைக்கு
2: கடவுள் வணக்கம் எந்த கடவுளருக்கு சொல்லி தொடங்கி இருக்கிறீங்க?
3: அம்மை அப்பனுக்கு. குடும்பம் ஒரு கோயில்
2: என்ற தலைப்புல வாசிக்க போறீங்க.
3: அம்மையே அப்பனே, நாயகனே முருகனே, தெய்வ குடும்பமே குடும்ப தெய்வங்களை அம்மை காத்தருளுங்கள். வீடு ஆலயமானால் ஆலய அமைதி வீட்டில் நிலவிய வகை வாழ்வும் வளம் பெறும். வீடு அமைதி பெற உள்ளும் புறமும் ஒளி வீச வீடு விளிமிய செல்வம் பெற்று செழிப்புறும். பிள்ளைகள் முதல் பாடசாலை பெற்றோரே, பெற்றோர் நல்வழி நடக்க பிள்ளைகளும் அவ்வழி வளர, அவ்வழி வளரும் பிள்ளைகளும் பெருமை சேர்க்க பெருமை சேர்த்த வழி வாழும் இத்துலகு. குடும்பம் ஒரு ஓர் ஒளிதும் குத்து விளக்கு, குத்து விளக்கு ஒளி தரு கிரிகள் போல பிள்ளைகள் ஒளிர்ந்து வரு பிரகாச ஒளியினால் ஒளியானால் மிளிர்ந்து வளம் பெறும் அக்குடும்பம். என் குடும்பம் என் கோயில் என உணர்ந்து எவனொருவன் தன்னை உணர்ந்து உணர்ந்த வழி தற்கொண்டாலயம் தன் எச்சமும் தனதாக்கி தரணி தாங்க வாழ்வானோ அவ்வழி அக்குடும்பம் ஒரு கோயில். அன்பால் கட்டப்பட்ட

0: கோவில் குடும்பம். அன்பால் கட்டப்பட்ட குடும்பத்தில் அமைதி நிலவ அமைந்திடும் புதுப்பொலிவான வாழ்வும் அமைந்த வழி வழிவகை வாழ்வும் வளம் பெறுமே. நன்றி, வணக்கம்.
1: சிறப்பு குடும்பம் ஒரு கோவில், மிக அருமையாக எழுதியிருக்கிறீங்க ஆனந்தராஜா அவர்களே. வேறு என்ன சொல்ல போறீங்க குடும்பம் பற்றி?
0: என்ன செய்வது, குடும்பம் என்பது அமைதி இழந்திருக்கிறது. இந்த குடும்பம் என்பது அமைதி இழவினாத்தான் அது குடும்பம். எடுத்த எல்லாத்துக்கும் எடுத்தோம் காவிட்டோமே என்று சொல்லி கதைத்து கொண்டிருந்தோமே இருந்தா அது குடும்பமே இல்லை. உண்மை அதுதான். குடும்பம் என்ற அமைதியில் இல்லவேணும் என்பது எந்த கருத்து, எல்லாத்த கருத்தும் இதுவாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
1: நிச்சயமாக, மிக்க நன்றி உங்க வருகைக்கு.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
1: அருமையான ஒரு கவி வழங்கி இருக்கிறீங்க, மிக்க நன்றி. உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். ஆனந்தராஜா அவர்களுடைய பாட அந்த கவிதைக்காக இந்த பாடலை தருகின்றோம்.

0: குடும்பம் ஒரு கோவில் திரைப்படத்திலிருந்து ஒலித்த அந்த பாடலை புலமைப்பித்தன் எழுதியிருந்தார். நேரம் இப்பொழுது காலை 8:23. தொடர்ந்து நாங்கள் கலாமா அவர்களை இல்லத்தில் இருந்து இப்பொழுது சந்திக்க போன்றோம். இனிய வணக்கம் கலாமா.
1: இனிய வணக்கம் அம்மா.
0: இனிய வணக்கம், உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறேன். பிஸியா இருக்கிறீங்க போல இருக்குது. இல்ல, சரி சரி, மிக்க நன்றி உங்க வருகைக்கு. என்ன தலைப்பிலே கவி வழங்க போறீங்க என்று எங்களுக்கு?
1: நாங்கள் இன்னைக்கு ஜானகி அம்மாவுக்காக ஒரு கவிதையை தரலாம் தானே?
0: கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க. பெரும் இழப்பு அம்மா அவர்களுடைய இழப்பு. சொல்லுங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க கவி மூலம்?
1: இசையின் இமயம் சரிந்தது, கானக்குயிலே காற்றில் கலந்தது, அரை நூற்றாண்டின் ஆறுதலே அடங்கிவிட்டது. கானக்குயிலே காற்றில் கலந்தது, அரை நூற்றாண்டின் ஆறுதலே அடங்கிவிட்டது. 7 தசாப்தங்களின் எழிலோவியம் மறைந்துவிட்டது. சிங்கார வேலனே தேவா என்ற நாதஸ்வரத்தை வென்ற குரல் ஓய்ந்துவிட்டது. அரை நூற்றாண்டின் ஆறுதலை அடங்கிவிட்டது. 7 தசாப்தங்களின் எழுதியோவியம் மறைந்து விட்டது. சிங்கார வேலனே தேவாவில் என்ற நாதஸ்வரத்தை வென்ற குரல் ஓய்ந்து விட்டது. நாதம் என் ஜீவனே என்ற நாதம் இருக்கிறது, ஜீவன் இங்கில்லை. நாதம் என் ஜீவனே என்ற நாதம் இருக்கிறது, ஜீவன் இங்கில்லை. திசைகள் அங்கு ஒலித்த இசையின் இமயம் சரிந்தது. 40,000 பாடல்கள் காற்றில் கலந்த குரல் அன்போ. திசைகள் அங்கு ஒலித்த இசையின் இமயம் சரிந்தது. 40,000 பாடல்கள் காற்றில் கலந்த குரல் அன்போ. தென்னிந்திய நைட்டிங்கேல் என்று தென்றல் உரசிய பெண்மெய்வர். தென்னிந்திய நைட்டிங்கேல் என்று தென்றல் உரசிய பெண்மெய்வர். குழந்தை குரலால் குலவி கொஞ்சம் தமிழை பாடியவர். குழந்தை குரலால் குலவி கொஞ்சம் தமிழை பாடியவர். முயங்கும் இவரின் மூச்சில் தயங்கும் குயிலும் ஒரு கணம். முயங்கும் இவரின் மூச்சில் தயங்கும் குயிலும் ஒரு கணம். கண்ணீருடன் விடை தருகிறோம் ககனம் கடந்தும் காணம் பாடுதாயே. கண்ணீருடன் விடை தருகிறோம் ககனம் கடந்தும் காணம் பாடுதாயே. ஆத்மார்த்த அஞ்சலி இசைக்காயே.
0: நிச்சயமாக அந்த இசை பேரரசி விட்டு சென்று அந்த கான சுவடுகள் இன்னும் பல தலைமுறைகள் கடந்தும் வாழும். மிக்க நன்றி கலாமா. அவர் என்ன சொல்ல விரும்புறீங்க ஜானகி அம்மா அவர்களை பற்றி?
1: ஜானகி அம்மா ஒரு குழந்தை பாடகி, குழந்தைக்கு அவருடைய பாடல்களில் இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டது என்னவென்று சொன்னால், துன்பம், துன்பத்தை பொதுவாகவே கலைஞர்கள் துன்பத்தை கடந்து வருபவர்கள். இருந்தாலும் ஜானகி அம்மாவை பொறுத்தவரையில் ஜானகி அம்மாவின் குரல் துன்பத்தை கடந்து வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு பாடல், அந்த பேஸ்ட் இருக்கு ப்ரஷ் இருக்கு எழுந்திருமாமா என்ற அந்த குரல், எனக்கு அந்த பாடல் பாடுகின்ற நேரங்களில் என்னுடைய அண்ணா வெளிநாட்டில் இருந்த காரணத்தில், அநீண்ட காலம் அண்ணா வெளிநாட்டில் நின்ற நேரத்தில் என்னுடைய அண்ணாவின் பெயர் ரங்கா. அப்போ ரங்கன், ரங்கன் ரங்கா, அவருடைய அந்த ரங்கா என்கின்ற அந்த வரி வந்து என்னை மிகவுமாக என்னுடைய அண்ணனின் பால் எடுத்து சென்ற ஒரு காலம் என்னுடைய இளமையில். இன்று அவர் இல்லை. அவரை போல ஒரு ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் ஒவ்வொரு திறமை, ஒவ்வொரு விதமான அற்புதங்கள், ஒவ்வொரு விதமான அபார சக்திகள். அந்த வகையில் ஜானகி அம்மாவின் குரலுக்கும் ஏதோ ஒரு விதமான ஒரு சக்தி. ஆனால் இத்தனை வருடங்கள் 48,000 மேற்பட்ட ஒரு பாடலை பாடி ஒரு மிகப்பெரிய பாடகியாக வலம் வந்திருக்கிறார். எல்லோருக்கும் போல ஒரு மரணம், எல்லாருக்கும் போல ஒரு மாரடைப்பு, எல்லாருக்கும் போல ஒரு மூச்சு திணறல், இது இயற்கையானது. எங்களுக்கும் நாளை அதுதான். ஆனால் பெண்களாக செய்ய வேண்டியது நிறையவே இருக்கு. இவர்களை இப்படிப்பட்ட மரணங்களை பார்க்க போது நாங்கள் எங்களுடைய துன்பங்கள், எங்களுடைய நோய்கள் எல்லாம் ஒரு தூசு என்று சொல்லலாம். அவ்வளவுக்கு ஒரு துணிச்சல் மிக்க ஒரு இன்னும் ஒன்று ஜானகி அம்மா பெண் இன்னும் ஒன்று சொல்வதாக இருந்தால் அவருடைய பொட்டு, அவருடைய அந்த பொட்டு வந்து இப்படித்தான் இருந்தது அந்த காலத்தில். பொட்டு நான் கூட அப்படி பெரிய பொட்டு தான் வைத்திருந்தேன். எனக்கு பொட்டக்காண்டு கூட, பெரிய பொட்டக்காண்டு ஒரு பெயர் கூட இருக்கு.
0: அப்படி
1: புறப்படும் மஞ்சள்
0: கலாமா, நீங்க பேசுவது தெளிவாக கேட்கவில்லை. ஆமாம், இப்பொழுது கேட்கிறது, சொல்லுங்க. இன்னும் கேட்கவில்லை. மிக்க நன்றி உங்க வருகைக்கு. நாங்க இன்னொரு முறை பேசிக்கொள்ளலாம். மிக்க நன்றி கலாமா. ஆமாம், இப்பொழுது அவர், ஆமாம், கலாமா அவர்கள் ஜானகி அம்மா அவர்களை பற்றி சொல்ல விளைந்த விடயங்களையும் கேட்க வேண்டும். கண்டிப்பாக அவரோடு பேசிவிட்டு நாங்கள் அவர் விரும்பி கேட்ட அந்த பாடலை தரலாம். வணக்கம் கலாமா.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க. நீங்க சொல்லி கொண்டிருந்த விடயங்களை.
1: இல்ல, நான் ஜானகி அம்மாவின் மரணத்திற்கு பிறகுதான் நான் இதை பற்றி யோசித்தேன். எப்படி என்று சொன்னால், நான் கூட ஒரு காலகட்டத்தில், அதாவது நான் திருமணமானதின் பின்னராக நானும் மஞ்சள் பூசி பெரிய போட்டு தான் வைப்பேன். அதுவும் அந்த மஞ்சள் கும்பலம் தான் வைப்பேன். அப்ப எனக்கு ஒரு பெயர் இருந்தது பெரிய பொட்டாக்கான்னு சொல்லி. ஆனால் இவருடைய இன்று இந்த ஊடகங்களில் வருகின்ற அநேகமான படங்கள் அந்த பெரிய பொட்டோட தான் வருகிறது. அவங்க வந்து வைத்த பொட்டுகள், பொட்டு வைத்த காலங்களில் அப்படி வைத்திருந்தா. ஆனால் இன்று எங்களுடைய பெண்கள் ஸ்டிக்கர் பொட்டோட, அது ஸ்டிக்கர் பொட்டிலும் குறுகிய ஒரு பொட்டை தான் வைப்பார்கள். அப்படி வந்து விட்டார்கள். அப்ப ஒருவருடைய வாழ்வியல் என்பது பல உண்மைகளை சொல்லி சொல்கிறது. என்ன எங்களுக்கு பல பாடங்களை கற்பிக்கிறது. நான் உண்மையில் ஜானகி அம்மாவிடம் இருந்து கற்றுக்கொண்டது, கேட்டுக்கொண்டது, என்னுடைய வாழ்க்கைக்காக தேடிக்கொண்டது நிறைய விடயங்கள் என்று சொல்லி சொல்லலாம். ஏனென்றால் அவர் துன்பம், அவருக்கு நிறைய துன்பங்கள் இருந்தது. நிறைய வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை கடந்து வந்தவர். ஆனாலும் அவர் ஒரு, அவர் இறுதி சந்திப்பில் ஒருவர், ஒரு இரண்டு பெண்கள் சொல்லுகிறார்கள், இதுதான் எங்களுடைய இறுதி சந்திப்பாக இருக்கும் என்று நினைக்கிறோம் என்று சொல்லி அவரிடம் ஏதோ பரிசு பொருட்களை கொடுத்து காலில் விழுந்து வணங்கி எல்லாம் செல்கிறார்கள். அது அப்படியே அது முடிந்து விட்டது. உண்மையில் எங்களுக்கு முன்னே வாழ்ந்து மறைந்தவர்கள் என்பது நிறையவே விட்டு செல்கிறார்கள். நாங்கள் அவர்களை தொட்டு செல்கிறோம் என்பதுதான், என்பதில் தான் எங்களுடைய வெற்றி இருக்கிறது. எதிர்பார்க்க முடியாது. காலப்பகுதியில் வாழ்ந்தவர்களுக்கு இது ஒரு பெரிய இழப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆத்மசாந்தி அடையட்டும் அவருடைய. அவருடைய குரல் எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கும், இளமையோடு ஒலித்துக் கொண்டிருக்கும். நன்றி அம்மா.
0: இப்பொழுது நீங்கள் உங்களுடைய அண்ணாவையும் நினைந்து கொண்டு அந்த விரும்பிய அந்த பாடல் ஜானகி அம்மா அவர்கள், எஸ்பிபி அவர்களோடு இணைந்து பாடிய பாடலை தருகின்றேன். கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி அம்மா. நன்றி.
0: நன்றி. வணக்கம்.
2: குட் மார்னிங்.
3: குட் மார்னிங்.

0: Certainly, darling.
1: You are right, my dear.
0: என் கண்மணியே பொன்மணியே என் உயிர் ராஜா உன் புன்னகையும் பூ.

0: La la la la la la la la la la la la la la la la la la la.
1: வார்த்தையே இல்லை. அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு குழந்தை மாதிரி ஜானகி அம்மா அவர்களுடைய அந்த குரல் இருந்தது. நிச்சயமாக ஒரு அத்தனை உணர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நவரச நாயகி. இப்பொழுது கலா அம்மா அவர்கள் விரும்பி கேட்ட அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இப்பொழுது அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம். இனிய காலை வணக்கம் சாரா, உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எப்படி இருக்கீங்க?
2: நன்றி நன்றி, நலமா இருக்கிறோம். நீங்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: நன்றி. எல்லாரும் பிறந்த தின வாழ்த்து தெரிவித்ததாக அறிந்தேன். மிக்க மிக்க நன்றி அத்தனை அன்பு நேயர்களுக்கும்.
2: வானொலியில் எல்லோரும் எல்லா நேயர்களும் பொதுவாக உங்களுக்கு பிறந்த நாள் தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள்.
1: எல்லாருமே மறக்காமல் வாழ்த்தி இருக்கிறீங்க.
2: அதை கொண்டு வந்தது யார் என்று தெரியும். நான் எங்கள் கண்ணன் பிறந்த நாள் கண்ணன். அடுத்தது மிகவும் துக்கமான ஒரு இது, ஜானகி அம்மாவின் இழப்பு. ஒரு பேரிழப்புத்தான் பெரிய சாதனை செய்துள்ளார். அவர்களுக்கும் எனது ஆழ்ந்த இளங்கலை தெரிவித்துக் கொண்டேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு கவலை ஒன்றிருக்கு. என்னென்றா, எங்களுக்கு அந்த கனடா தினம் வந்து போனது. அதை பற்றி நாங்கள் ஒரு கவிதை வாசிக்காதனால இன்று ஒரு கனடா தின கனடாவுக்காக ஒரு கவிதை.
1: கண்டிப்பா கண்டிப்பா வாசிங்க, கேட்போம்.
2: கனடா. இயற்கை அன்னை பார்த்து செதுக்கிய சிலையே, ஆறு கடல் அருவி மலை குளங்கள் என தன் வசம் கொண்ட அழகிய அன்னையே. அழகிய வெண்மலை பொழியும் குளிர்காலம், பறவைகள் உயிரினங்களை வரவேற்கும் வசந்த காலம், நீர் வளங்களை அனுபவிக்க ஒரு கோடை காலம், பல வர்ணங்களில் ஆடை அணையும் இளையுதிர்காலம், இத்தனை நாலு பருவங்களையும் கொண்ட அழகிய பருவம் அங்கேயே. மனித நேயம் உண்டு இங்கே, மனிதர்க்கு சுதந்திர காற்றும் உண்டு இங்கே, இனவெறி சாதி மத பேதம் இல்லை இங்கே, இதமான மகிழ்ச்சியே என்னாலும் இங்கே. பல கனவுகளுடன் வந்தோம் இங்கே, பற்பல கதவுகளை திறந்தாய் நமக்கு, வருக வருக என வரவேற்றாய் நம்மை, வந்தோரை வாழ வைக்கும் தாயே. உலகமே வியக்க நல்ல பல தலைவர்களை கொண்டு நீடூழி வாழ்க நம் கனடாவை. நன்றி ஜோதி.
1: அருமையாக கனடா குறித்து கனடா டெய்லே நீங்க எழுத வேண்டியதை இப்பொழுது கொடுத்திருக்கிறீங்க. நிச்சயமா எப்பொழுதுமே நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இந்த வாழிட பூமிக்கு இருக்க வேண்டும். அருமையாக ஒரு கவி வழங்கிய மிக்க மிக்க நன்றி சாரா அவர்களே. நாங்கள் மீண்டும்
2: நன்றி
1: வணக்கம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ஜோதி. ரவிபாலா.
1: இனிய வணக்கம் ரவிபாலா, உங்க வருகைக்கு மிக்க நன்றி. இப்பொழுது நீங்க ஒரு கொண்டாட்டத்துக்காக போறீங்க அப்படியா?
3: ஆமா, கொண்டாட்டத்தான் நிக்கிறோம்.
1: கொண்டாட்டத்துல நின்று கூட நீங்க வந்து கவி வழங்கி கருத்து சொல்லி பாடல் கேட்டு பூ புனித நீராட்டு விழாவில் நிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்.
3: நிச்சயம் நிச்சயம், தவிர்க்க முடியாது. என்னால சற்று கடினம் தான், என்னாலும் சொந்த பந்தங்கள் நல்லன்மை சின்மையில கட்டாயம் கலந்து கொள்ளணும் எங்களுடைய நோயாளத்தின். அதனால அது
1: அதுக்கும்
3: கவிதை நிகழ்ச்சி இருந்தால் எனக்கு உயிர் அல்லவா.
1: என்னுடைய
3: கவிதை ஜோதி
1: சொல்லுங்க.
3: திரை இசை முத்தொன்று உதிர்ந்ததே, இது என்னுடைய கவிதை தலைப்பு. தலைமுறை கடந்து இசைத்தாகம் தனித்தவளே, உன்னில் பற்றி இசை சுடரில் வரும் தலைமுறை தீபமாய் ஒளிர்ந்து திக்கெல்லாம் இசைவெள்ளம். அன்னையே உன்னிசை உன்னெதிரே இன்னிசையிலே இன்னுருவல் கொண்டு இசை மலையில் இனித்திருந்தவளே, அழகாய் பூத்த கலைவாணியின் சுவைகள் கரும்பே, சோகம் கவ்வியும் சோராத இசை அரசியே, இசைகோர்த்து என் மொழி தமிழ் தவழுகையில் அசையும் இசைவு கண்டு சங்கே முழங்கி நிற்கும். உன் இனிய குரல் இணைவில் இகமே சுகம் பெறுமே. மச்சானை பார்க்கையிலே அன்னக்கிளி வருகையிலே இனிய தென்றலாய் இளையராஜாவை இனம் கண்டோமே. நீ போன பின்பும் நீ வாழ்வாய் தாயே, உன்குரல் சொன்னதம்மா. எனக்கொன்றும் தெரியாது, எல்லாம் இறைவன் சொன்னவளே சரஸ்வதிக்கே கொடையா. மார்கழி திங்கள் கேட்டால் நிலவின் இனிமை ரசிப்பதில்லையே, மனித உணர்வில் ஒளி வடிவம் உன்குரலே. மம்மி பேரு மாறி ஆண் குரலும் நெஞ்சத்தை கிள்ளியதே. டேடி டேடி ஓ மை டேடி குழந்தை குரல் மழலையானதே. இருக்கு பிளஸ் இருக்கு மாமாவின் செல்ல மகளே. போடா போடா போக்க கிழவியின் பொக்கை குரல். நான் பிடிச்ச மாப்பிள்ளைக்கு ஆமா ஆமா ஆள அசைவை மறப்போமா. உணகல் மூச்சி கேட்பவர் கிளுகிழுக்குமே. சீ, அந்த ஒளி நீ நிற்குமா? அறிதாரோ மழலைக்கல்ல கன்னியின் குரல். அம்மன் பாட்டு உச்சித்தொழியில் சங்கீதமே எட்டி பிடிக்குமே. ஹம்மின் குரல் குயில் பாடுவது மறந்து உன்குரலில் மௌனிக்குமே. ஹம்மின் குரல் குயில் பாடுவது மறந்து உன்குரலில் மௌனிக்குமே. இசையேக்கம் தனியாத தாகம் தனிந்து மகிழ்ந்திருந்தோம் தவிக்கிறோம். தரையாய் கண்ணீர் துளிகள் தனித்து ஓர் பறவை இசைப்பறவை முதிர்வின் மூப்பில் சுவாசம் மறந்து சிங்கார வேலனின் திருப்பாதம் துணை கொண்டதே. இனம் கடந்து கண்டம் தாண்டி இசையுன் குரலில் ஒன்றிணைந்தோம். இனம் கடந்து கண்டம் தாண்டி இசை உன் குரலில் ஒன்றிணைந்தோம். அமைதிகோள் இசை தேவதையே, இசைவானில் நீ ஒரு ஒளி சிந்தும் நட்சத்திரமே. அமைதிகோள் இசை தேவதையே, இசைவானில் நீ ஒரு ஒளி சிந்தும் நட்சத்திரம். நன்றி ஜோதி.
1: மிக்க நன்றி ரவி பாலா. அவருடைய அத்தனை அந்த நவரசங்களையும் அவர் வெளிப்படுத்தும் விதத்துக்கான எடுத்துக்காட்டு பாடல்களை கூட நீங்க அதுல சுட்டி காட்டி அந்த உணர்வுகளை நீங்க சொல்லி காட்டினீங்க. மிக அருமை. நிச்சயமாக குழந்தையாக, காதலியாக, ஒரு தலைவியாக, இல்லற தலைவியாக, அப்படி ஒரு
3: அதே சமயம் ஆண் குரலையும் பாடியிருக்கிறார்.
1: கண்டிப்பா கண்டிப்பா ஒரு மகளாக பார்த்திருக்கிறீங்க. நிச்சயமாக மிக அருமை. அந்த பல்வேறு அவதாரங்களை தன்னுடைய குரல் மூலம் எடுத்திருக்கின்றார் ஜானகி அம்மா அவர்கள். மிக நன்றி ரவி பாலா. அருமையான கவிதை, நிச்சயமாக சிறப்பான ஒரு கவிதை கொடுத்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி,
1: வணக்கம். இப்பொழுது அவர் குறிப்பிட்ட அந்த ஒரு பாடலிலிருந்து சில வரிகளை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
4: Hmm.

0: தொடர்ந்து இப்பொழுது அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: காலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: இனிய காலை வணக்கம் ரமேஷ், நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமாக அமைக்கின்றேன். ஜானகி அம்மா பத்தி நேற்று ஒரு கவிதை சொல்லியாச்சு. சின்ன ஒரு காதல் கவிதை, அவங்க பாடின பாடல ஒரு லைன் சேர்த்து விட்டு
0: சொல்லுங்க.
1: உன் தோட்டத்தில் இருந்த மரங்கள் வெட்டப்பட்டது ஏனம்மா, என் காப்பில் இருந்த நீயும் நழுவது போல் உள்ளதடி, நழுவது போல் உள்ளதடி. ஒற்றை மரம் சேற்றை பிடிக்காது, நீர் ஊற்றையும் மடிக்காது, நானும் அதுபோல் ஆகிவிட்டேனே. உன் காதல் ஆற்றில் நான் நீந்த முடியவில்லையே, உன் காதல் ஆற்றில் நான் நீந்த முடியவில்லையே. வலையில் பிடிபட்ட மீனும் சிறு நேரம் துடிக்கும், காதல் மோதலில் அடிபட்ட இதயம் எப்பொழுதும் துடிக்காதே. ஒரு சனம் தொங்கிடுச்சு என் காதல் பொங்கிடுச்சு என ஒருவாறு இருந்தேன். எந்த ஊரு கண்ணு பட்டதோ எனக்கு அவள் மாறு கண்ணு ஆகிவிட்டாள். சோப்பு சீப்பு வாங்கி வைத்து காதலை யாப்புவாக்க நினைத்தேன், இப்பொழுது எனக்கு தீர்ப்பு வைத்து விட்டாள். அடுத்த ஜென்மத்திலாவது அது கோப்பில் ஏறுமா அல்லது அங்கேயும் ஆப்புதானா என்று தெரியாமல் தவிக்கிறேன்.
0: காதல் ஆற்றில நீந்த முடியாம தத்தளிக்கிறீங்க. சோப்பு சேப்பு கண்ணாடி எல்லாம் வாங்கி வைத்து ஆப்பு வைத்து விட்டுறாங்களே, என்ன பண்ணலாம்,
1: என்ன பண்றது, சிலது அப்படித்தான் இருக்கு,
0: சில மனசுல அப்படித்தான் இருக்கு காதல். சரி, மிக அருமையாக அந்த கவிதை வளமை போல ஒரு நளினத்தோடு வந்திருந்தது. மிக்க நன்றி,
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
0: எங்களுக்கு மீண்டும் சந்திப்போம்.
1: சந்திப்போம்.
0: நன்றி, வணக்கம்.

அண்மையிலே மறைந்த பாக்யராஜ் அவர்களுடைய திரைப்படம் முந்தானை முடிச்சு ஊர்வசி அவர்களோடு நடித்திருந்த அந்த பாடலை கேட்கின்ற பொழுது ஜானகி அம்மா அவர்களும் அந்த பாடலை கொடுக்கின்ற பொழுது ஒரு உடல் அசைவு எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி யோசிக்க தோன்றும் இல்லையா? ஆனால் அவர் மிக எளிமையாக மிக இலகுவாக எந்த ஆடம்பரம் எந்த அசைவு அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே இருக்காது. அவர் அப்படியே மிக இலகுவாக நின்றபடியே இந்த உணர்ச்சிகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய ஒரு தெய்வீக பெண்ணாக கண்டிப்பாக ஜானகி அம்மா அவர்களை சொல்லலாம். எல்லோரும் மிக உருக்கமாக பார்க்கின்ற ஒரு கலைஞர். அவ்வளவுக்கு ஆசை ஆசையாக எல்லாரும் பேசிட்டு இருக்கிறீங்க ஜானகி அம்மா அவர்களை. கண்டிப்பாக அத்தனை தலைமுறைகள் தாண்டியும் அவர் பாடல்களை கொடுத்து கொண்டிருந்தவர். நிச்சயமாக எனக்கும் ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவருடைய பாடல்கள், சின்ன வயசில் அவருடைய பாடல்கள், பெருசாக பாடல்களில் ஈடுபாடு இருந்தாலும் கூட மேடைகளில் பாடுவது எல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. வேறு துறைகளில் செய்திருக்கின்றோம். இருந்தாலும் இந்த வானொலிக்கு வந்த பிறகுதான் கண்டிப்பாக ஒவ்வொரு பாடகர்களையும் அவர்களுடைய பாடல்கள் அவர்களுடைய குரல்களில் ரசித்திருக்கிறோம். குரல்களில் பாடல்களை அதே நேரம் ஒவ்வொரு பாடல் ஆசிரியர்கள் புலவனின் புலமையை நாங்கள் ஒவ்வொரு புலவர்களுடைய பாடல் ஆசிரியர்களுடைய பாடல்களை ரசித்திருக்கிறோம். அது நம்மளை அறியாமலே நமக்கு அது இத்தனை குறிப்பிட்ட காலத்தில் பல பாடல்கள் மனப்பாடமாகிவிட்டன. ஒரு பாடலை நீங்கள் தொடக்கின்ற பொழுதே நம்மளுக்கு அந்த ஓரிரு வரிகள் எல்லாம் உடனே ஞாபகத்துக்கு வந்து விடுகின்றது. அவ்வளவுக்கு இந்த வானொலி அறிமுகப்படுத்தியது தான் இந்த கலைஞர்களை எல்லாம். நிச்சயமாக அப்படி ஒரு ஜானகி அம்மா அவர்களையும் நாங்கள் இந்த வானொலியில் இணைந்த பின்புதான் இப்படி ஒரு பெரும் கலைஞர்களை நாங்கள் உணர்ந்து உள்ளூராக நேசிக்க தொடங்கி இருக்கிறோம் என்று சொல்லலாம். இப்பொழுது அவருடைய குழந்தை குரலிலே இன்னொரு பாடலை கேட்போம்.

தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போன்றோம். ரவிபாலா அவர்கள் இனிய நேயர்களும் கூறியது மாதிரி நிச்சயமாக அவர் அந்த என்னத்துக்காக அந்த குழந்தையாகவா குமரியாகவா எப்படி அவர் எதற்காக அந்த குரலை கொடுக்கிறார்களோ அதே மாதிரி நாம் அவரை கற்பனை பண்ணுகிறோம். இதில் கூட எங்களுடைய மகனாகவோ மகளாகவோ ஜானகி அம்மா அவர்களுடைய அந்த குரல் ஒலித்து கொண்டிருக்கின்றது இல்லையா? கண்டிப்பாக.

0: கண்டிப்பா, மிக அருமையான ஒரு பாடல். மலேசிய வாசுதேவன் அவர்களோடு இணைந்து ஜானகி அம்மா பாடிய ஒரு பாடல். ஒரு குழந்தை கண்மணியாக நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு அவதாரத்தை இந்த பாடலிலே நாங்கள் பார்க்க முடிகின்றது. மிக சிறப்பு. ஆமாம், ஜானகி அம்மா அவர்கள் இந்த பிரபஞ்சத்தின் மடியிலே நிம்மதியாக உறங்கட்டும் என்று நாங்கள் வணங்கிக் கொள்வோம், பிரார்த்திப்போம். எப்பொழுது நாங்கள் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். நான் புருஷோத்தமன்
0: கேட்கிறேன். ஆமாம், சொல்லுங்க.
1: முதலாவது ஜானகி அம்மாண்ட சிறப்பு எல்லாருமே பிடிச்சி சொல்லினோம். அவருக்கும் மீண்டும் என்னுடைய அவங்க வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்ட அம்மாக்கு. அதுக்கு முதல் எங்களோட ரவிபாலா அண்ணா உண்மையில இந்த கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கலைஞர். நான் 3 வருஷம் அதை பற்றி சொல்லிக்கொண்டே வரேன். அவற்றை எது எதை பாராட்டுறது தெரியாது. எல்லாம் ஒரு அற்புதம். என்ன உண்மையிலே அவரை தலைவணங்கி உண்மையில பாராட்டுறேன். அவற்றை நான் பார்த்து கேட்டு போனேன். அவற்றை கவிதையை இப்ப கேட்டுட்டு சொல்றேன். ஜானகிய ஜானகி அம்மா பாடிய காணம் அடங்கியதோ இல்லை, இசை பிரபஞ்சத்தின் அலைவரிசையில் இடவரோடு ஒன்றி போனதோ, தங்கள் குடல் அலைகளில் ஊடுருவி அந்த பரம்பொருளின் பாத கமலங்களில் தஞ்சம் புகுந்ததோ, மொழி வரும் ஒளியாக பார்க்கலாம், மொழியை வரும் ஒளியாமல் ஒளியாக பார்க்காமல் அதன் ஆன்மாவை தொட்டு சொந்தவர் தாங்கள். தாய்மையின் உயர்ந்த குணமாகிய கருணையை தங்கள் காணத்தின் வழியே உலகிற்கு தந்தவர் தமிழென்னும் பெருங்கடலில் தங்கள் குரல் முத்துக்களை அள்ளி தந்து காலத்தை தங்கள் காணத்தால் கட்டி போட்டீர்கள். மனிதன் வாழும் போது பேசப்படுவதில்லை. இறந்த பின்னே அவன் பண்புகள் பேசப்படுகின்றன. ஆனால் தாங்கள் வாழ்ந்த காலத்திலே கொண்டாடப்பட்டீர்கள். இறந்தடி சேர்ந்த பின்பு தங்கள் புகழ் அதிகம் பேசப்படுகிறது. ஏனெனில் ஒருவன் தன் திறமையால் மட்டுமில்லை, அவன் நடந்து கொண்ட நட்பண்புகளே காலம் கடந்தும் மதிக்கப்படுவான், போற்றப்படுவான். இன்று தங்கள் உடல் மண்ணோடு மண்ணாகலாம். ஆனால் தாங்கள் பாடிய ஒவ்வொரு சொல்லும் இப்போதும் உயிர்ப்போடு காற்றை சுவாசிக்கிறது. மௌனமாய் தாங்கள் கடந்து சென்றாலும் எங்கள் செவிகளில் இப்போதும் தங்கள் கீதங்கள் தேனாய் வழிந்து கொண்டிருக்கின்றன. மரணம் என்பது உடலுக்குத்தான் தங்கள் இசைக்கும் அந்த தாய்மை குணத்திற்கும் அல்ல. மரணம் என்பது உடலுக்குத்தான் தங்கள் இசைக்கும் அந்த தாய்மை குணத்திற்கும் அல்ல. தாங்கள் வாழ்ந்ததும் தமிழுக்காக, தாங்கள் மறைந்த பிறந்தும் வாழப்போவதும் தமிழால். கலைஞர் இறப்பதில்லை, அவர் படைத்த காணங்களின் அருள்களில் இறைவனோடு இணைந்தும் என்றும் வாழ்வார். மரியாதைக்குரிய ஜானகி அம்மா அவர்களே, தங்கள் குரல் பாடிய தமிழை தங்களின் நினைவின் நந்தவனத்தில் எந்தென்றும் பூத்துக் குலுங்கும். தங்கள் ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பெரிய மரியாதை அம்மா என்றபடியா அந்த நீ என்ற வார்த்தை விடக்கூடாது கேட்டுதான் நான் தாங்கள் என்று சொல்லிக்கொண்டு வந்தேன்.
0: நிச்சயமாக, மிக மரியாதை பண்போடு தான் அந்த கவிதையை கொடுத்திருக்கிறீங்க. மிக சிறப்பு.
1: ஒரு இடத்துல கூட நீ உண்மை என்ற வார்த்தை வந்துட கூடாது என்று அவங்க இருக்கிறவ பதக்காடுதான் இந்த வார்த்தையை கொண்டு வரணும். அதே போல எங்களோட நன்றி. அதே போல அந்த ரைபாலா அண்ணாக்கும் அந்த மரியாதைக்குரிய அண்ணா என்று சொல்றதுக்கு அவ்வளவு பகுதியும் என்றதுக்கு உண்மையில நான் தேய்ச்சி போறேன். என்னவற்றை இதை கொண்டாடப்பட வேணும். அதுக்கு நன்றி.
0: நிச்சயமாக, உங்களுடைய கவிதையும் மிக அருமையாக இருந்தது புருஷோத்தமன். நீங்க வாசித்த அழகும் சிறப்பு. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே சொல்லாடல் மிக அற்புதமாக இருந்தது. மிக்க நன்றி உங்களுக்கு. வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: வணக்கம். அடுத்த நீர் எங்களுக்கு என்ன சொல்ல போகின்றார்? வணக்கம்.
2: வணக்கம். ராஜேஸ்வரி பாலசிங்கம்.
0: ராஜேஸ்வரி அம்மா திருக்குறளுக்காக வந்திருக்கிறீங்களா?
2: இல்ல, நான் வாழ்த்துல வந்தேன். பிறந்த நாள் வாழ்த்து. உங்க திருமணம் வாழ்த்தும்.
0: சொல்லுங்க.
2: உங்க பிறந்த நாள் காணும் விதுசன் என்ற பேரனுக்கு இந்த பிறந்த நாள். அவர் நெடுடியாலும் சிறும் சிறப்பாக வாழட்டும். அடுத்தது என் மகள் மதிவதனி ஸ்ரீமோகனுக்கும் இன்றைய பிறந்த நாள். சுமங்கலியா நீடூலியாலம் சிறும் சிறப்பாக வாழட்டும். சுரேகாம் சர்மினிக்கு இன்றைக்கு திருமண நாள். அதே அவையிலும் பூவோடும் புட்டோடும் நீண்ட ஆயுளோட வாழ வாழ்த்திக்கொண்டு உங்களையும் வாழ்த்திக்கொண்டு விட வருகிறேன். பாட்டு கேட்கலாமோ?
0: இது இனி திருக்குறளுக்குள்ளே செல்ல போன்றோம்.
2: திருக்குறள் திருக்குறள் நீ அத்தியோ என்ன என்ன அத்தியாயத்துல சொல்ல போறீங்க? இப்ப சொல்லலாமா புரோகரட்டோ?
0: அது நீங்க 9:30 இணைந்து கொள்ளுங்க. இப்பொழுது குழந்தைகளை நாங்க சந்திக்க போவோம்.
2: நன்றி மகள், நன்றி நன்றி நன்றி.
0: என்னென்றால் ராஜேஸ்வரி அம்மா, உங்களுக்கு 9வது அதிகாரம் விருந்தோம்பல், தமிழக விருந்தோம்பல் பற்றி நீங்க பேசலாம். சரியா?
2: நன்றி மகள், நன்றி
0: நன்றி
2: நன்றி
0: நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் இணைந்து கொண்டு அற்புதமான கவிதைகளை வழங்கிய உங்கள் அனைவருக்குமே மீண்டும் மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து குழந்தைகளுக்கான திருக்குறள் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கலாம். திருக்குறள் எனும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியில் குழந்தைகளை தொடர்ந்து பெரியவர்கள் இணைந்து சிறப்பிக்க போகின்றார்கள். அற்புதமான ஒரு தலைப்பு, தமிழர் மரபோடு ஒன்றித்து இந்த காற்றலை வீசப் போகின்றது. இணைந்து சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். நேரம் இப்பொழுது 9:01.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD
1: மணித்தியால செய்திகள்.
2: CMR Tamil HD Hourly News.
3: நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் தொடர்பான விசாரணைகளில் கைதிகள் அதிகாரிகளை தாக்க பயன்படுத்தியதாக கூறப்படும் கூர்மையான ஆயுதங்கள், இரும்பு கம்பிகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வெளிநாடுகளில் பணிபுரியும் தொழிலாளர்களிடமிருந்து இலங்கைக்கு கிடைக்கும் பண அனுப்பல் வருவாய் ஜூன் மாதத்தில் 695 மில்லியன் அமெரிக்க டாலராக குறைந்துள்ளதாக இலங்கையின் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அரசு விழாக்களில் மாநில பாடலை முதலில் பாடலாம் என்றும் அதன் பின் வந்தே மாதரம் தேசிய பாடலும் ஜனகண மன தேசிய கீதமும் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேசிய பாடல் மற்றும் தேசிய கீதம் பாடப்படும் போது அவற்றின் சரியான வரிகள் மற்றும் உச்சரிப்பை பின்பற்ற வேண்டும் என்றும் அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும் என்றும் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. நேட்டோ உச்சி மாநாட்டுக்கு பிறகு பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்கும் விவகாரம் கனடா உள்ளிட்ட உறுப்பு நாடுகளுக்கு முக்கிய சவாலாக உருவெடுத்துள்ளது. நேட்டோ நிர்ணயித்துள்ள மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% பாதுகாப்பு முதலீட்டு இலக்கை அடைய எவ்வாறு நிதியளிப்பது என்பது குறித்து கூட்டணி நாடுகள் அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகின்றன. ஹார்மஸ் நீரிணை வழியாக சென்ற கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து ஈரான் மீது புதிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது.
1: மணித்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: தமிழா
1: தமிழ் எச்டியின் விடியல்
0: நேரம் இப்பொழுது காலை 9:05. மீண்டும் மற்றமோர் திருக்குறளினும் திருவிளக்கு என்ற நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நேர்களே, தொடர்ந்து 9:30 சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி இடம்பெறப்போகின்றது. அதைத் தொடர்ந்து பெரியவர்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். பெரியவர்கள் இன்றைய தினம் அறத்துப்பாலிலிருந்து 9வது அதிகாரம் ஆகிய மிக சுலபமான ஒரு அதிகாரம், ஆனாலும் ஆழமான ஒரு விடயத்தை நாங்கள் இந்த காலை பொழுதிலே பேசிக் கொள்ளப் போகின்றோம். தமிழர் வாழ்வியலிலே விருந்தோம்பல் என்பது குறித்து, அதன் பெருமைகள் குறித்தும், அதே நேரம் இன்றைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது என்ற ஒரு கண்ணோட்டத்தில் நாம் பேசி பார்க்கலாம். உங்களுக்கும் கூறுவதற்கு பல சிறப்புகளும் அதே நேரம் சில ஆதங்கங்களும் இருக்கலாம் என்று நம்புகின்றேன். இணைந்து சிறப்பிக்க உங்களை அழைக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் பாடல் ஒன்றை தொடர்ந்து பிள்ளைகளை சந்திக்கலாம்.

நேரம் இப்பொழுது காலை 9:11. 9:30 வரைக்கும் சிறுவர்கள் இணைந்து கொண்டு தமிழ் மொழியை சார்ந்த எந்த ஒரு விடயங்களையும் அவர்கள் இங்கே ஒப்புவிக்கலாம். அது கதையாக, கவிதையாக, பாடலாக, பேச்சாக, குரலாக, திருக்குறளாக, இந்த மாதிரி அல்லது இனிய இலக்கியங்களில் இருந்தான செய்யுள்களாக அல்லது புலவர்களை பற்றி எந்த ஒரு விடயத்தையும் அவர்கள் சொல்லலாம். ஆகவே குழந்தைகளை நீங்க ஊக்கப்படுத்துங்கள். கண்டிப்பா பிள்ளைகளுக்கு விருப்பமாக இருக்கும். பெற்றோர்களுக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு இந்த அதிகாலையில் எழுந்து, அதிகாலையில் 9:30 ஆக போன்றது. ஆகவே நித்திர

0: பிள்ளைகளை ஏதோ ஒரு விடயத்தை, ஏதோ ஒரு ஆக்கத்தை வந்து இங்கு ஒப்புவிக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற சிறுவர் சிறுமி யார் என்று சொல்லி நாங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இனிய வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்?
1: எனது பேர் சனாதா. சுகமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன் சனாதா. சனாதனா என்று சொல்வோமா, சனாதா என்று சொல்வோமா, எது பிள்ளைக்கு விருப்பம்?
1: சனாதா சொன்ன வகைச்சி அர்த்தம்
0: சனாதா சொல்றது விருப்பம். ஆமாம் ஆமாம் சனாதா. சரி, உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம் திருக்குறள் நிகழ்ச்சிக்குள்ள. நீங்கள் முன்னரும் வந்திருக்கிறீங்க திருக்குறள் நிகழ்ச்சிக்கு, இங்கே வானொலிக்கு. மிக அருமையாக நான் நினைக்கிறேன் கதை சொல்லியிருந்தீங்க இல்லையா? கதை சொன்ன நீங்க. எப்படி போகுது உங்களுடைய படிப்பு எல்லாம், மற்ற பாடங்கள் எல்லாம் எப்படி படிக்கிறீங்க?
1: சிறப்பா போவது. இப்ப நான் சம்மர் பாடசாலைக்கு
0: போறீங்க. சரி, என்ன இனி அடுத்து என்ன கிரேடுக்கு போக போறீங்க? கிரேட் 11ஆ?
1: நான் 10ஆம் வகுப்புக்கு போக போறேன்.
0: 10ஆம் வகுப்புக்கு போக போறீங்க. சரி சரி. ஆகவே பெரிய ஒரு பெண்ணோட நாங்க மாணவியோட கதைக்கிறோம். பெருமையாக இருக்கிறது சனாதா. சிறப்பாக மேடை நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்குவீங்க தமிழிலே. மிக அருமை. ஆமா சொல்லுங்க.
1: நான் இன்றைக்கு ஒரு திருக்குறள் சொல்ல போறேன்.
0: இன்றைக்கு ஒரு திருக்குறள் தான் சொல்ல போறீங்க. சரி, என்ன அதிகாரத்திலே திருக்குறளை தெரிவு செய்திருக்கிறீங்க?
1: நான் விருந்தோம்பல் அதிகாரத்துக்குள் ஒரு திருக்குறள் சொல்ல போறேன்.
0: அடடா, இன்றைக்கு பெரியவர்களும் சனாதா விருந்தோம்பல் அதிகாரத்தை தான் சொல்ல போகின்றார்கள்.
1: கேட்டுக்கொண்டு
0: இருந்துட்டு தான் நீங்க அதை தெரிவு செய்திருக்கிறீங்க. அப்படியா? சரி, அப்ப பெரியவர்கள் சொல்கிறார்கள், நாங்களே இருக்கணும், எங்களுக்கும் தெரியும் தானே என்று நீங்க அதை தெரிவு செய்துட்டு வந்திருக்கிறீங்க. சிறப்பு. நீங்களும் பெரியவர்கள் மாதிரி பேசுவீங்க என்பது எங்களுக்கு தெரியும். மிக சிறப்பு. சரி சொல்லுங்க, திருக்குறளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது சொல்லிட்டு போவோம் குறளுக்குல.
1: திருக்குறள் திருவள்ளுவர். திருக்குறள் ரொம்ப முக்கியமானது, ஒரு முக்கியமான. திருக்குறளுக்கு எப்படி பலரு எப்படி வாழணும் வந்து டீச் பண்ணி கொண்டிருக்கோம். முதலாவது அதிகாரம் கடவுள் வாழ்த்து. நாங்க எப்படி கடவுள் செய்யணும் என்று சொல்லி கொடுக்கிறது. ஆனா திருவள்ளுவர் என்ன சொன்னவருன்னு தெரியுமா? அந்த கடவுள் அதிகாரத்துக்கு என்ன கடவுள் நாங்க செய்யணும் என்று சொல்லல. அல்லாவா, ஜீசஸா,
0: பொதுவா சொல்லி இருக்கிறார், அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
1: அவர் சொல்ற நீங்க
0: ஆமாம் ஆமாம் என்ன கடவுள் என்றும் அவர் சொல்ல இல்லை என்றால் ஏன் அப்படி செய்தார் என்று நினைக்கிறீங்க சனாதாமா?
1: இந்த நூலகம் ஒவ்வொரு சமயத்துக்குள் வரணும். நீங்க கிறிஸ்டியனா இருந்தால், முஸ்லிமா இருந்தால், ஹிந்துவா இருந்தால், நீங்க உங்களோட கடவுளை ப்ரே பண்ணணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, எந்த கடவுளரா இருந்தாலும் அவரவர் தன் கடவுளர வணங்கட்டும். சரி, ஆகவே அவர் நீங்க இதைத்தான் வணங்குங்க அதைத்தான் வணங்குங்கன்னு சொல்லி மக்களை குழப்பவில்லை, பாத்தீங்களா? சரி சரி. வேற என்ன நினைக்கிறீங்க சனாதா திருக்குறளை பற்றி? வேற என்ன நினைக்கிறீங்க? நல்ல ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறீங்க பாருங்க. அதனாலதான் திருக்குறள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு நூலாக இருக்கிறது இல்லையா? அல்லது தமிழர்களுக்கு அல்லது இந்த மதத்துக்கு மட்டும்தான் அது முடங்கி இருக்கும். வேற என்ன பிள்ளை சொல்ல போறீங்க?
1: அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு ஒரு டாபிக் சொல்லுவார். ஒரு 10 சொற்கள் யூஸ் பண்ணி தான் ஒரு பெரிய மீனிங் கொடுக்கும்.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
1: சோ நாங்க இனியவ கூட அதிகாரம் பார்த்தால் அது இனிய சொற்கள் எப்படி யூஸ் பண்ண பயன்படுத்தணும் சொல்லி கொடுக்கிறார். அந்த ஃபுல் அதிகாரத்து அப்படி எப்படி நாங்க இனிய சொற்கள் யூஸ் பண்ண வந்து சொல்லி கொடுக்கிறார். ஆனா கல்வியில நாங்க எப்படி கற்கோணம் வந்து சொல்லுற ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் எப்படி நாங்க எப்படி வாழணும், ஒரு நல்ல பிள்ளையா எப்படி வாழணும் சொல்லி கொடுக்கிறார்.

0: பிள்ளையா எப்படி வாழணும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். சிறப்பு சிறப்பு கண்ணம்மா. சரி, 100வது திருக்குறள் என்ன என்று பிள்ளை தெரியுமா? இனியவை குறள்ல இருக்கின்ற அதிகாரத்தை, அந்த அதிகாரத்துல இருக்கு 100வது குறள்பா.
1: இனிய உளவாக இல்லாத கூடல் கெனி இருப்ப காய் கவர்ந்தற்று.
0: அருமை அருமை. சரி, கல்வி அதிகாரம் எத்தனையாவது அதிகாரம் சொல்லுங்க பார்ப்போம். மறந்துட்டீங்களா? அடடடா. சரி, இல்லை இல்லை, நீங்கள் இப்பொழுது கல்வி அதிகாரம் பற்றி சொன்னதால் மட்டும்தான் நான் கேட்டேன். அது உங்களுக்கு தெரியும், அது நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. 40வது அதிகாரம் இல்லையா? 40வது அதிகாரம். வேற என்னென்ன விடயங்களை எல்லாம் திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தானே? இப்போ இனியவை கூற சொன்னீங்க, கல்வி சொன்னீங்க, கடவுள் வாழ்த்து சொன்னீங்க, கடவுளை ப்ரே பண்ணணும் என்றெல்லாம் சொன்னீங்க. வேறு என்ன சொல்லியிருக்கிறாரு? ஏதாவது இன்னொரு சில விடயங்கள் சொல்லுவீங்களா? கடினமா பிள்ளைக்கு? இல்ல,
1: கல்வி ஒரு கல்வி அதிகாரம் இருக்கு. அந்த கல்வி அதிகாரத்துக்கு பிறகு கல்வி படிக்க ஒரு அதிகாரம் இருக்கு. லைக் நாங்க கல்வி படிக்கலன்னா எப்படி எங்க
0: கல்லாமை சொல்லி இருக்கிறார் 41வது அதிகாரத்தை. கற்காது விட்டா என்ன நடக்கும் என்பதனை சொல்கிறார் இல்லையா? செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று சொன்ன குறள்பா பிள்ளை தெரியுமா? அது கூட கேள்வி என்ற அதிகாரத்திலே சொல்கிறார். என்ன செவி வழியாக கேட்டு எங்களுடைய நாலேஜ வந்து அறிவை தேடிக்கொள்வது சிறப்பு, அது ஒரு பெரிய செல்வம் என்பதனை சொல்கிறார் இல்லையா? சரி சரி. ஆக செல்வம் என்று பணத்தை மட்டும்தான் சொல்றாரா திருவள்ளுவர்?
1: இல்ல, செல்வம் பணம்
0: செல்வம் தான். கண்டிப்பா கண்டிப்பா,
1: முதல் செல்வம்,
0: முதல் செல்வம். நீங்க எங்களுக்கு ஒரு செல்வம் சரியா? வாய்மை சொல்லி இருக்கிறாரா? சரி, வேறு என்ன செய்ய நன்றி அறிதல்ல என்ன நன்றியோட இருக்கணும் உதவி செய்யற ஆக்களுக்கு, அதை பற்றி நீங்க படிச்சிருக்கிறீங்களா? செய்ய நன்றி அறிதல்.
1: செய்ய நன்றி அறிதல் வந்து அதிகாரம்.
0: ஆமாம் ஆமாம். வேறு என்ன சொல்ல போறீங்க சனாதா? பொறுமையை பற்றி சொல்லி இருக்கிறாரா? ஏன் எங்களுக்கு பொறுமை வேணும் என்று நினைக்கிறீங்க? என்ன நேயர்களுக்கு ஏதாவது சொல்லுங்களேன். பொறுமையாக நாங்க இருக்க வேணும். பொறுமை இல்லாட்டா என்ன நடக்கும்?
1: பொறுமையா இல்லைன்னா உங்களுக்கு சினம் வரும்.
0: சினம் வரும், கோபம் வரும்.
1: வரும் அது எங்களுக்கு நல்ல நல்ல இல்லை. நாங்க அப்புறம் எங்க அந்த ஃப்ரெண்டோட நாங்க ஃபைட் பண்ணுவோம். அது அந்த ரிலேஷன்ஷிப் அதை பிரேக் பண்ணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப உங்களுக்கு இந்த குரல் ஞாபகம் இருக்கா? யாகாவா ராயனும் நாகாக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லுழுக்கப்பட்டு இல்லை என்று சொன்னால் தீயினால் சுட்ட புண்ணுள் ஆறு மாறாதே நாவினால் சுட்ட வடு. இந்த குரல் பாக்கல பத்தி என்ன நினைக்கிறீங்க கண்ணம்மா?
1: தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் நாங்க ஒரு புள்ளியான ஒரு துன்பப்படுத்த மாதிரி சொற்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு யூஸ் பண்ணினால் அது அவளுக்கு நோகம். ஆனா அவளுக்கு லைஃபுக்குள்ள நோகம். ஆனா நாங்க ஒரு புண்ணுக்கு ஒரு
0: மருந்து போட்டு மாறிடும்.
1: அது டக்குன்னு மாறிடும், ஒரு லைக் 2 months மாறிடும்.
0: டாக்ல நோகடிக்கிற மாதிரி பெயின்ஃபுல்லான வார்த்தைகள் அதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லையா? சரி சரி, சிறப்பு. வேற என்ன திருக்குறளை பற்றி பிள்ளைக்கு சொல்றதுக்கு விருப்பமா இருக்கு? இனியவை குறள் சொல்லிட்டீங்க, அன்புடைமை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அன்புடைமை அன்பாக இருக்கணும் எல்லாரோடையும். சிறப்பு சிறப்பு. அதுல உங்களுக்கு ஞாபகம் இருக்கு தானே மக்கள் பேரு என்ற அதிகாரம், புதல்வரை பெறுதல். மக்கள் பேரிலே யாரை பற்றி பேசி இருக்கிறார் திருவள்ளுவர்? யாரை பற்றி சொல்லி இருக்கிறார் தெய்வ புலவர்?
1: மக்கள் பற்றி,
0: மக்கள் பிள்ளைகளை பற்றி சொல்லி இருக்கிறார் இல்லையா? சிறப்பு சிறப்பு. அதிலே குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் தந்தை மகற்காற்று நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல். அதே நேரம் பிள்ளைகள் அப்பாக்கு அம்மாக்கு செய்கிறது சொல்லி இருக்கிறார். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
1: அங்க என்ன அம்மாக்கள் அங்க 9 மாதம் 10 மாதம் அங்க சுமந்தனார்கள். அவை எங்களை பார்த்து லைக் அழுதுனார்கள். நாங்க பிறந்த நாங்க நாங்க உயிரைக்குல நாங்க அங்க அம்மாக்கள் லைக் எங்களை பற்றி லைக் நல்லா பேசணும். அங்க லைக் நாங்க லைக் எங்காவது போனால் அங்க மக்கள் எங்களை பற்றி நல்லா பேசணும். கூடாது வேறு ஒன்றுமே பேசலாது.
0: இன்னும் அவருக்கு மகிழ்ச்சியா இருக்கும் இதெல்லாம் கேக்குற பொழுது.
1: என்ன
0: எங்கட பிள்ளைய நல்ல பழக்க வழக்கம், எங்கட பிள்ளை நல்லா படிக்கும், எல்லாத்திலையும் கட்டி காரையும் சனாத்தா என்று சொல்கிற பொழுது இன்னும் அம்மாவுக்கு மகிழ்ச்சி. சிறப்பாக சொன்னீங்க. சரி சார், நிறைய சொல்லிட்டீங்க. இப்பொழுது பிள்ளை கூற வந்த குரல் பாவ
1: சொல்லுங்களேன். ஆமா, நோக்க குலயம் அனித்தம் முகந்திருந்து நோக்க குலயம் விருந்து. நோக்க குலயம் அனித்தம் முகந்திருந்து நோக்க குலயம் விருந்து.
0: ஆமா,
1: அர்த்தம் சொல்லலாமா?
0: கண்டிப்பா கண்டிப்பா, அதையும் நாங்க எதிர்பார்க்கிறோம் பிள்ளைகிட்ட இருந்து. சொல்லுங்க.
1: ஒரு விருந்தினர் அங்க இந்த வீட்டுக்கு வந்தா நாங்க இன்முகத்தோட வரவேற்கணும். நாங்க இன்முகத்தோட வரவேற்கலன்னா அனிச்ச பூ மாறி அவன் முகம் டக்குன்னு வாடிட்டு வரும்.
0: சிறப்பு. ஆகவே நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வீட்டுக்கு வாராக்களை எப்படி நாங்க வரவேற்கிறது, அதை பற்றி ஏதாவது சில வார்த்தைகள் சொல்லுங்களேன்.
1: நாங்க குழந்தைகளாக விருந்தினர் வீட்டுக்கு வந்தா நாங்க டக்குண்ட மேல போக கூடாது. குழந்தைகள் டக்குண்ட மேல போய் கேம் விளையாடுவாங்க, அது கூடாது. நாங்க கீழே போய் உங்க அம்மாக்களோட விருந்தினர் வேர்க்கணும். இன்முகத்தோட சிரித்த முகத்தோட சோகப்பட்ட முகம் ஒன்றுமே வேண்டாம். அவள் உட்கார்த்தி நாங்க சாப்பாடு இருக்கணும். நாங்க டீ வேணுமா, இது வேணுமா, ஸ்வீட் வேணுமான்னு சொல்லணும். அப்புறம் அவளோ பேசணும். நாங்க போன்ல இருக்கக்கூடாது.
0: ஆமா, என்ன உங்களுக்கு வேணும், டீ வேணுமா, சாப்பிடுறீங்களான் எல்லாம் கேட்டு கொடுக்க வேணும். சிறப்பு சிறப்பு. அப்ப கண்டவுடன் என்ன வணக்கம் சொல்லுவீங்களா? எப்படி?
1: ஓ, வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, சுகமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறீங்களா? ஹாய் ஹலோ எல்லாம் விட்டுட்டு வணக்கம், எப்படி, நல்ல சுகமா இருக்கிறீங்களா என்று சொல்லி கேப்பீங்க.
1: உள்ளுக்கு வர வைக்கணும்,
0: ஓடக்கூடாது. ஓடி போய் ரூமுக்குள்ள இருந்து கேம் பிளே பண்ண கூடாது.
1: நல்லது,
0: நல்லா பேசணும் வந்து. இந்த மிக்க நன்றி, மிக்க நன்றி சனாத்தா. மிக அருமை, மிக அருமையா அழகா பேசியிருந்தீங்க. நான் உடனே கேட்க கேட்க உடனே சொல்லி கொண்டிருக்கிறீங்க. சிறப்பு. உங்களுக்கும் உங்களோட அம்மா அப்பா எல்லாருக்குமே வாழ்த்தினை சொல்லிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி பிள்ளைக்கு, மிக அருமையா சொன்னீங்க. வேற என்ன சொல்லி கொண்டு விடை பெற போறீங்க?
1: மிக்க மிக்க நன்றி இந்த வாய்ப்பு கொடுக்க, லைக் இந்த சேனல்ல முழுவதும் கொடுக்க எனக்கு ரொம்ப லைக்
0: சிஎம்மா பிள்ளைக்கு. சிஎம்மா தொடர்ந்து கேட்கிற நீங்களா தமிழ் எஃப்எம், தமிழ் ஹெச்டி எல்லாமே?
1: ஓ, காலமேல அம்மா போடவா தான் கேட்பேன்.
0: அம்மா கேட்கிறவ.
1: ஆனா லைக் சமரில் நாங்க வேலை வீட்டு கூட்டா அம்மா டிவியில சிஎம்மா போடவா
0: போட்டு கேட்டுக்கொண்டு நீ இருப்பீங்க வேலையெல்லாம் செய்துட்டு.
1: ஓ,
0: டிவி ஆகி பாக்குறேன் நீங்களா?
1: இல்ல இல்ல, நாங்க கேட்டு
0: வானொலி கேட்பீங்க. சரி சரி, ரொம்ப பிடித்திருக்கு பிள்ளைக்கு. வானொலியில எல்லாரும் சிறப்பா தமிழ் பேசுவோம். அப்ப நீங்களும் அதை கேட்டு லேர்ன் பண்றீங்க. சிறப்பு சிறப்பு சனாத்தாமா, நாங்க இப்பொழுது விடைபெறுவோமா?
1: மிக்க மிக்க நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம். நன்றி
0: நன்றி. வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம். மீண்டும் சந்திப்போம்.
1: மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி, வணக்கம்.
2: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில்
3: பிராம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிராம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: நேரம் இப்பொழுது காலை 9:29. இவ்வளவு நேரமும் சனாட்டா மாணவி சனாட்டா அவர்கள் இணைந்து கொண்டு மிகச்சிறப்பாக மோப்பக்குலையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குலையும் விருந்து என்று சொல்லி விருந்தோம்பல் அதிகாரத்தில் இருந்தான அந்த குரல் பாவை, 10வது குரல் பாவை எடுத்து எம்பி அது பற்றிய விளக்கத்தையும் அவர் சிறப்பாக சொல்லி திருக்குறளை பற்றி பல அதிகாரங்களையும் குறித்து திடீர் திடீர் என்று கேட்கிற பொழுது மிக அற்புதமாக சொல்லியிருந்தார். நிச்சயமாக அவர் இன்னும் நிறைய பேசுவார். பேசக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய மாணவி, அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் கண்டிப்பா மிக்க நன்றி சனாட்டா அம்மா. உங்களுக்காக ஒரு பாடல் வருகின்றது. அந்த பாடலை தொடர்ந்து பெரியவர்களை சந்திப்போம்.

0: திருக்குறளினும் திருவிளக்கு என்று இந்த நிகழ்ச்சியிலே பெரியவர்கள் தொடர்ந்து 10:30 வரைக்கும் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய நல்ல எண்ணங்களை எமது சமூகத்துக்கு விதைத்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியோடாகவும் இதர நிகழ்ச்சிகளோடாகவும் கூட கண்டிப்பா இன்றைய தினமும் உங்களுடைய வருகையை நாங்கள் நிறையவே எதிர்பார்க்கின்றோம். நான் தனித்து பேசிக் கொண்டிருப்பதை விட நீங்களும் வந்து எல்லோரும் இணைந்து பேசுகின்ற பொழுது இன்னும் அற்புதமான கருத்துக்கள் வெளிப்படும். அது எல்லாருக்குமே பயனுள்ள வகையில் இருக்கும். அதுவும் திருக்குறள். திருக்குறள் என்பதனை நாங்கள் ஒரு பழைய கால பழங்கால இலக்கியமாக மட்டும் பார்த்துவிட முடியாது. இன்னும் ஒரு பழைய இலக்கியம் அதில் அப்படியே திருவள்ளுவர் என்னத்தை தான் சொல்லியிருக்கிறார் அப்படியெல்லாம் இணைத்துவிட்டு செல்லக்கூடாது. இப்பொழுது அதுக்குள்ளே என்ன இருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவேயும் எல்லாரும் படித்திருப்பீங்க. இப்பொழுது எத்தனையோ வருட காலமாக இந்த திருக்குறளை நாங்கள் இந்த வானொலியிலே தூக்கி கொண்டு செல்கிறோம். நிச்சயமாக நாங்கள் மட்டும் இல்லை, நாங்கள் என்கிற பொழுது நீங்களும் தான், நீங்களும் சிஎம்ஆர் குடும்பம் தான். அந்த வகையிலே இன்றைய தினமும் நீங்கள் பேச போகிறீங்க. தமிழர் வாழ்வியலிலே இந்த விருந்தோம்பல் பற்றி பேச போகிறீங்க. அதனுடைய இன்றைய நிலைப்பாடு, அந்த பண்பாட்டினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது என்பது குறித்தும் பேச போகிறீங்க. நிச்சயமாக இந்த திருக்குறள் என்பது ஒரு இனம், மதம், மொழி, காலம் எல்லா எல்லைகளையும் கடந்து வாழ்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு பொது உடைமை சொத்து என்று சொல்லலாம். நிச்சயமாக சனாத்தா கூட சொல்லியிருந்தார் 1வது அதிகாரத்திலே கடவுள் வாழ்த்தில் அவர்கள் உன்னிப்பாக மிக கவனமாக ஒவ்வொரு அதிகாரங்களாக கவனிப்பார்கள். அதில் சனாத்தா மிக சிறப்பாக சொல்லியிருந்தார், எந்த கடவுளுக்கு என்று சொல்ல இல்லை, எந்த கடவுளை வணங்குங்க என்று சொல்ல இல்லை, எங்கட புள்ளியார் என்று சொல்லி எங்கட புள்ளியாரை கும்பிட சொல்லி மிக அழகாக கதைத்திருந்தார். பெருமைப்படுகிறோம். சிறப்பு அந்த மாதிரி எல்லா குழந்தைகளும் கற்க வேண்டும் எங்களுடைய தமிழ் மொழியை. இந்த மாதிரி ஒரு உலக பொது நூல் நம்மிடம் இருக்கின்றது இல்லையா, அதில் தனி மனித ஒழுக்கமாக இருக்கட்டும், ஒரு குடும்பத்துக்கான நெறிமுறைகளாக இருக்கட்டும், ஒரு சமூகத்துக்கான நெறிமுறைகளாக இருக்கட்டும், ஒரு சமூகம் எப்படி இருக்க வேண்டும், சமூக நல்லிணக்கத்தை அவர் மிக அருமையாக பேசியிருக்கின்றார். பிறப்பு ஒக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்று சொல்லிய அந்த பொது தன்மையை அவர் பேசியிருக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் சமம், யாருமே வேறாக நாங்கள் பாகுபாடாக பிரித்து பார்க்க முடியாது, எல்லா உயிர்களும் சமம் என்பதனை சொல்லியிருக்கிறார். அதைவிட அரசியல் தூய்மை பேசியிருக்கிறார். ஒரு அரசியல் எப்படி நடத்தப்பட வேண்டும், மிக அற்புதமான அதிகாரங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம் இல்லையா. செங்கோன்மை பேசியிருக்கிறார், கொடுங்கோன்மை எப்படி இருக்கும், அது அப்படி இருக்கக்கூடாது என்பதனை சொல்கிறார். அப்படி பல அதிகாரங்களை அரசியலுக்காக கொடுத்திருக்கின்றார். பொருளாதார வழிகாட்டலை அவர் ஒரு தனி மனிதனுக்கோ குடும்பத்துக்கோ நிறுவனங்களுக்கோ முகாமை, பொருளாதார முகாமை மிக அருமையாக திட்டமிடல் எத்தனையோ விடயங்களை சொல்லியிருக்கிறார். கடந்த வாரமும் கூட நாங்கள் வினை திட்பம், வினை செயல் வகை போன்ற அதிகாரங்களை எல்லாம் பேசியிருந்தோம். மிக பயனுள்ள அதிகாரங்கள், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு நிறுவனங்களுடைய வாழ்வுக்கும் தேவையான அதிகாரங்கள். அரசியலுக்கு மட்டும் இல்லை, அது அரசியல் பகுதியில் கொடுத்திருந்தாலும் கூட அது எல்லாருக்குமே பொதுவானது என்று தான் நான் எனக்கு தோன்றுகிறது. ஆனால் சிலர் வாதிடுவார்கள், இல்லை இல்லாத அவரவர்களுக்கு மட்டும்தான், அப்படி இல்லை என்பதை சொல்லிக்கொள்ளலாம். ஆகவே இப்படியாக இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் போர் சூழல் மலிந்து வருகின்ற இந்த நிலையில் அவர் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதனை சொல்கிறார், கொல்லாமையை சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு உலகில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? அப்படியாக சமத்துவ பார்வையை பார்த்த ஒரு உன்னதமான ஒரு நூல், அந்த நூலுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு குறள் பாக்களும், அதனாலே அந்த நூலை நாங்கள் ஒரு ஞான பேழையாக பார்க்கலாம். அந்த ஞான பேழைக்குள்ளே இருக்கின்ற ஒரு அதிகாரத்தை பேச போறீங்க. 9வது அதிகாரமாகிய விருந்தோம்பல் பற்றி பேச போறீங்க. இன்றைக்கு விருந்தோம்பல் எப்படி இருக்கின்றது? அது தமிழர்களின் குருதியிலேயே ஊறிய குருதியோடு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு உன்னதமான ஒரு பண்பு விருந்தோம்பல். அதுக்காக மெட்டை இனம் எல்லாம் விருந்தோம்பல் செய்யறது இல்லையா என்றில்லை. அவர்களும் செய்கிறார்கள். எங்களுக்குள்ளே அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு பண்பாக அது இருக்கின்றது, எங்களுடைய மரபு, விருந்தோம்பு மரபு. ஆகவே அது குறித்து நீங்க பேச போறீங்க கண்டிப்பா. ஆகவே ஒரு இல்லறத்தை இயற்றுவதே நாங்கள் வருபவர்களுக்கு விருந்தோம்புவதற்காகத்தான் என்பதனை அவர் சொல்கிறார். இல்லறத்தினுடைய பயனே முதல் கணவன் மனைவி குழந்தை குட்டி எல்லாம் இணைந்து வாழ்றது. உண்மையிலேயே அது முதல் பயன் விருந்தோம்பல், வருபவர்களுக்கு பசி பிணியை போக்குவது, இருந்து ஓம்பி இல் வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு என்று சொல்கிறார். இருந்து ஓம்பி இல் வாழ்வது எல்லாம் எதற்காக, எதற்காக விருந்தோம்பல் என்ற வேளாண்மை செய்தல் பொருட்டு, அதற்காகத்தான் என்று சொல்கிறார். வருகின்ற விருந்தினர்களை போற்றி அவர்களுக்கு உதவி செய்யும் பொருட்டாகத்தான் இல்லறம் இயற்றப்படுகின்றது என்பதை சொல்கிறார். மிக அழகு. நீங்க தான் பேச போறீங்க இப்பொழுது, எங்களோடு முதலாவது நேயர் இணைகின்றார். வணக்கம். வணக்கம்,
1: இனிய வணக்கம். பாரதி அவர்களே,
0: இனிய வணக்கம். ஆனந்தரங்கள்,
1: திருக்குறள் என்னவென்று சொல்லலாம். திருக்குறள் ஒரு அருமருந்து, ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்கும் ஒரு அருமருந்து. இது மருந்தாக நாங்கள் உபயோகித்து நாங்கள் வளம் பெற வேண்டும். என்னன்னா, இந்த சனாத்தனாமாவுண்ட தமிழை பார்த்து நான் வியந்து போயிட்டேன். நினைக்கிறேன் இந்த விடயத்துக்கு, இந்த சனாத்தனாவுட வளர்ச்சிக்கும் தமிழுக்கும் பெற்றோரும் ஒரு காரணம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: பெற்றோரும் ஒரு காரணமா இருக்க வேணும்,
0: முக்கியமான ஒரு காரணம்.
1: அதுதான் நான் அந்த குரலுக்குள்ள வந்தா, அகன் அமர்ந்து செய்யால் உறையும் முகன் அமர்ந்து நல் இருந்து ஓம்புவான். அதாவது திருமகளை கொண்டு வந்து இந்த குரலுக்குள்ள வள்ளுவப்பெருமான சேர்க்கிறார். என்னென்றால், ஒரு செல்வம் தருவது திருமகள் தான். அந்த திருமகளை வந்து நாங்கள் ஒரு விருந்து, விருந்து என்பது உண்மையிலேயே ஈதல் என்பதும், அந்த விருந்து என்பதில் ஈதலும் இருக்கிறது. இந்த ஈதல் என்பதன் ஊடாக நாங்கள் ஒரு விருந்தை நெறியாக செய்தமாயிருந்தால் அந்த விருந்து, விருந்தின் ஊடாக எங்களுக்கு திருமகளே நேரடியாக வந்து செல்வத்தை தந்து எங்களை வளம் படுத்துவார் என்று வள்ளுவப்பெருமானார் கூறுகின்றார். உண்மை அதுதான். மற்றது இன்னொரு குறளையும் நான் சொல்லலாம்னு யோசிக்கிறேன். வித்திடல் வேண்டுமோ கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். உண்மையாகவே நாங்கள் வருகின்ற விருந்தினருக்கு ஆறுங்களை கேட்டு எது கேட்டு வந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் வழங்கி நீதியை உண்டு நாங்கள் வாழ்ந்தமாயிருந்தால் அந்த அவர்கள் விளைக்கும் புலத்தில் விதையிட வேண்டுமா என்று வள்ளுவப்பெருமானார் கேட்கிறார். அது ஏதோ ஒரு வகையில அது செழித்து வளரும் என்பது கருத்தாக வள்ளுவப்பெருமானார் சொல்லுகிறார். வித்திடல் வேண்டுமா, வேண்டும் கொல்லோ இருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.
0: மிக்க நன்றி ஆனந்தராஜா அவர்களே. ரெண்டு குரல் பாக்களை மிக அருமையாக எடுத்து வந்து விளங்க வைத்திருக்கிறீங்க விருந்தோம்பல் குறித்து. மிக்க நன்றி உங்களுக்கு.
1: நன்றி நன்றி நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.
0: நிச்சயமாக மீண்டும் சந்திப்போம். உண்மையில் உழவையும் உணவையும் முதன்மையாக கொண்ட சமூகத்திற்கு திருவள்ளுவர் வழங்குகின்ற ஒரு உன்னத பார்வை, மிக அற்புதமான அந்த குரல் வருகின்ற விருந்தினர்களுக்கு உணவை கொடுத்து அதிலே ஒரு திருப்தி காண வேண்டும். அது தமிழர்களுடைய மிகச்சிறந்த ஒரு பண்பு. கண்டிப்பாக இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள், இன்றைக்கும் அப்படிதான் இருக்கிறார்கள் தமிழர்கள் இருக்கின்றோம் இல்லையா? அதை பற்றி நீங்க தான் சொல்ல போறீங்க, நான் சொல்ல விரும்பல, நீங்க சொல்லுங்க. கண்டிப்பாக ஆகவே அது வருகின்றவர்களுக்கு கொடுத்துவிட்டு எஞ்சியதை உண்ணுபவர்களுக்கு இந்த இயற்கை கூட அவர்களை கைவிடாது, கண்டிப்பா உதவி செய்யும் என்பதனை சொல்கிறார். மிக அருமையான ஒரு குரல் அது. விருந்தினருக்கு முதலிலே உணவு கொடுத்து எஞ்சியதை அந்த உணவை உண்ணுகின்றவனுடைய விளை நிலம் விதையும் விதைக்க வேண்டுமோ, விதைக்காமலே விளையும் இயற்கை கூட உங்களுக்கு உதவி செய்யும் என்பதனை தான் அவர் அங்கே கூற வருகின்றார். ஆகவே வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்து ஓம்பி மிச்சில் மிசைவான் புலம் என்று சொல்லி சொல்லியாச்சு. இப்பொழுது எங்களோட அடுத்த நேரணைய போகின்றார், அவரை நாங்க சந்திப்போம். யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் கோவி சாரா.
0: இனிய வணக்கம் சாரா, அன்போடு வரவேற்கிறேன், சொல்லுங்க.
2: நன்றி. இந்தாம்பல் வந்து எங்களுடைய எங்களுக்கு வந்து ஒரு விவசாயத்தில் ஊறி போன ஒரு விடயம் அல்ல அது. எங்களோட தொண்டு தொட்டு காலம் பாட்டா பாட்டன் பாட்டு காலம் பிறக்கும் அது வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த காலம் வேளாண்மை முடிந்து அந்த வயலிலே நெற்களை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து விட்டு மீதியாய்த்தான் வீட்டுக்கு கொண்டு வருகின்ற ஒரு காலம் நாங்கள் சின்ன காலத்துல பார்த்துருக்கிறோம். அது திருக்குறள் வந்து சொல்லியிருப்பாங்க உண்டு, விருந்து சுரத்ததா தானுந்தல் சாவா மருந்தனினும் வேண்டற்பான் அன்று. மருந்தாயினும் விருந்தோடுன்னு ஒன்று இருக்கேன், மருந்து நாங்கள் யாருக்கும் கொடுக்க கூடாது எங்கள் மருந்தை. ஆனா அந்த அவ்வளவு ஒரு மருந்தை கூட விருந்தோடு உன் அப்படின்னு சொன்னா அந்த விருந்தோமலோட மகிமை மிகவும் ஒரு மகத்துவமானது. சாக மருந்தாக இருப்பினும் விருந்தினர் இருக்க தன் மட்டும் உண்பது விரும்பத்தகல்ல.
0: மருந்து என்கிற பொழுது அதை அந்த அமிழ்தம் என்ற அது கிடைத்தா கூட தான் மட்டும் தனியாக உண்ண விரும்பாதவர்கள், தான் மட்டும் உண்டு ஒரு நீண்ட காலம் வாழ்றது அப்படி ஒரு சுயநல போக்கு அற்றவர்கள் தமிழர்கள், மற்றவர்களுக்கும் பகிர்ந்துண்ணும் பழக்கம் கொண்டவர்கள்.
2: இப்போ சொல்ல போனா கோவில்கள் மதஸ்தானங்கள் எல்லாவற்றையிலும் ஒரு விருந்து வந்து சாப்பாடு வந்து சமைத்து அதை எல்லோருக்கும் கொடுத்து அது அது ஒரு பெரிய ஒரு இல்லாதவர்களுக்கு கூட அது மத ஒரு விருந்தாக இருக்கும். இருக்கிறவர்கள் கூட போய் அதை சாப்பிட்டு மகிழ்வது எங்கள் பாரம்பரிய வழக்க வழக்கம் என்ன. அடுத்து இன்னொரு குறள் வந்து, வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை வருவந்து பாடுபடுதல் இன்று. ஒவ்வொரு காலையும் விருந்தினரை எதிர்பார்த்து வாழ்க்கை எதிர்பார்ப்பவரின் வாழ்க்கை எந்தவித தீங்கும் பாதிக்காது. பருவகால மாற்றத்தால் எந்தவித பாதிப்பும் இல்லை. காலையில் எழுந்து நாங்கள் சமைக்கும் பொழுது அப்படின்ற ஒரு விருந்தினர் வந்தால் நல்லா இருக்கும், அதை பகிர்ந்து உண்ணுவோம் என்ற ஒரு மனப்பான்மை எங்களுக்கு வருவதென்றால் அது மிகவும் மிகவும் ஒரு பெரிய ஒரு சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு. அதைத்தான் அது அந்த திருவள்ளுவர் அப்படி அந்த குரலில் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அடுத்த வந்தவர்களை முகமலர்ச்சியுடன் வரவேற்க வேண்டும். அவர்களுக்கு தான் இருப்பதை கொடுத்து அகமகிழ வேண்டும். அத முகமலர்ச்சி என்பது பெரிய ஒரு விடயம். அத முகத்திலே தெரியும், அகத்தினர முகத்தில் தெரியும் இவர் என்னை அன்போடு வரவேற்கின்றார். அதே பெரிய விருந்து அதை விருந்தை அழகாக படைத்து அவர்களுக்கு கொடுக்கறதுக்கும் ஒரு குழல் உண்டு. அகனமர்ந்து செய்யால் உழையும் முகனமர்ந்து நல்லிருந்து ஓம்புவான். மற்றவர்கள் சொல்ல தெரிஞ்சது. நன்றி
0: நன்றி சாரா, உங்க வருகைக்கு நாங்க மீண்டும் பேசுவோம்.
2: நன்றி
0: வணக்கம்.
3: விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன், ஜே டாட் சிஏ அனுசரணையில் பிராம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் ஜூலை 10, 11, 12 தேதிகளில் பிராம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
4: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
0: நேரம் இப்பொழுது காலை 9:50. ஜாரா அவர்களும் நல்ல குரல் பாகலை எடுத்து வந்திருந்தார். உண்மையில் ஒரு பசியற்ற சமூகம் உருவாக வேண்டும் என்பதை தான் திருவள்ளுவர் கனவு கண்டார். நம்ம சக மனிதர்கள் பசியோடு இருக்கின்ற பொழுது நாம மட்டும் உண்டு வாழ்கின்ற அந்த சுயநல தன்மையை அறுக்க வேண்டும் என்பதனை அற்புதமாக இந்த குரல்பா மூலம் அவர் விளங்க வைத்திருக்கிறார். இப்பொழுது வீட்டுக்கு வெளியே வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கின்றார்கள், வெளியே விருந்தினர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து நாங்கள் மட்டும் சாப்பிட்டு கொண்டால் வெளியே வந்திருப்பவருக்கு பசியா, தண்ணி தாகமா என்ன என்று கேட்டு அவர்களுக்கும் கொடுக்கின்ற அந்த பழக்கத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அது கூட சனாதா அந்த மாணவி மிக அருமையாக சொன்னார். வந்தவுடனே வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்தால் மேலே ஓடி போய் ரூமுக்குள்ளே இருக்கக்கூடாது, அங்கே இருந்து ஒன்று கேம் பிளே பண்ணுறதும் அது செய்கிறதும் இது செய்கிறதும் விட்டுட்டு வந்து கீழே இருந்து கதைக்கணும், வணக்கம் சொல்லி இன்முகத்தோட மிக அழகாக சொல்லியிருந்தார் இல்லையா? புன்னகையோடு இருந்து கதைக்க வேண்டும் என்பதை சொல்லியிருந்தார். சிறப்பு விருந்து புறத்ததான் தானுண்டல் சாவா மருந்து எனினும் வேண்டற்பாற்று அன்று. அதை செய்யாதேங்க, அது விரும்பத்தக்கது இல்லை என்பதனை திருவள்ளுவம் சொல்கிறது. நாங்கள் விரைவாக செல்வோம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேயர் பொறுமையோடு காத்திருங்க. எல்லாரும் வணக்கம்.
5: வணக்கம் ஜோதி. ரவிபாலா.
0: இனிய வணக்கம் ரவிபாலா. சொல்லுங்க, தமிழர்களுடைய விருந்தோம்பல் பற்றி.
5: வீரம் அப்படியோ, உழைப்பு அப்படியோ, ஊக்கம் அப்படியோ, இதுவும் விருந்தோம்பலும் தமிழன் ஒரு பண்பாடு. இதை தாண்டித்தான் நாங்கள் வந்த. நாங்கள் இதை நாங்கள் சிறு வயதுல இருந்து எங்களுடைய பெற்றோர் எங்களுக்கு கற்றுத்தந்தவர். விருந்தினர் வருவார்கள் என்ற ஒரு நோக்கம், காகம் கரைந்தால் இன்னும் விசேஷம், விருந்தினர் வருவான்ற ஒரு 100% நம்பிக்கை, காகம் கரையும் எங்களோட கேட்டு வாசல் இருந்தது. அப்ப ஒரு விருந்தினர் வருவேல் அது ஏதோ ஒரு செய்தி வருதுன்ற ஒரு அர்த்தம். இதெல்லாம் நாங்கள் பார்த்து வளர்ந்த. நாங்கள்
0: நான் காகத்துக்கு பேசி இருக்கிறேன். காக்கி முன்னரம் சொல்லி இருக்கிறேன் வானொலியில, அப்பா கிளம்புல இருந்து வருவார். அப்ப எல்லாரும் சொல்லுவீனும் அம்மம்மா அம்மா எல்லாரும் சொல்லுவீனும். அம்மம்மா தான் இன்னும் கூட சொல்லுவா, அம்மாக்கு வந்து அப்பா வரப்போற மருமகன் என்று சொல்லி. அப்பொழுது தொலைபேசி இல்ல, கடித போக்குவரத்து, கடிதங்களும் சில வேளை வருவதற்கு தடையாக இருக்கும் விநியோகங்கள். ஆகவே காக்கை மட்டும் சொல்ல நான் சொல்லுவேன், காக்கையோடு பேசுவேன். காக்கைக்கு நல்ல பேச்சு கொடுவேன், தெரியும் எங்கடி அப்பா வருவாரு, நீ போயிடு பெரிய ஆள் மாதிரி. அதுக்கு போய் அது வேப்ப மரத்துல இருந்து சொல்லும் முற்றத்துல நான் பேசுவேன் ரெண்டு காகத்துக்கு. பிறகு அப்பா வந்த பிறகு அப்பாக்கு அப்பா விட்டு விளத்தவே மாட்டேன், பின்னாலே முன்னாலேயும் திரிவேன். அப்ப அப்பா சித்தி எல்லாரும் பெரியம்மாவை வர சொல்லிடுவேன், பாருங்க பிள்ளைகள் இந்த பிள்ளைய என்ன விட்டு விழுத்தது இல்லை, என்ன செய்யறது இவளை என்று.
5: இயற்கையின் அமைப்பு என்ன தெரியல. இப்ப நீங்க இந்த பேச்சு இல்லாட்டி நீங்கள் இந்த காகத்தோட நீங்க கதைப்பீங்களா இருந்தால், நிச்சயமாக விருந்த வருபவர்களா இருந்தால் அந்த காகம் இடம் மாறி கத்தும், போவாது, விட்டுட்டு போவாது,
0: கிடைச்சாலும் போவாது என்பதை
5: உணர்கின்றோம். சிறுவயதிலிருந்து கண்ணால கண்டது உண்மை. அப்ப இது மூட நம்பிக்கையா நம்பிக்கையா என்று கேட்டால் எனக்கு நம்பிக்கை, என்ன நான் கண்டு அது உண்மை நடந்திருக்கு. அப்ப நடந்தது கண்ணால கண்டு நடந்து உண்மையா நடந்ததுதான் அது நம்பிக்கைக்குள்ளதான் வரும், மூட நம்பிக்கையா வராது. விருந்தினர் நாங்கள் அப்படி எதிர்பார்ப்போம், வரவேற்போம். எங்கட வீடுகள்ல ஜோதி முக்கியமா 99% வீடுகள்ல அதை சரியா சமைக்கிறது இல்லை. விருந்தினர்களை எதிர்பார்த்து ஒரு எக்ஸ்ட்ரா சாப்பாடுகள் இருக்கும் முந்தி, அப்படித்தான் சமைக்கிறது. அப்படி விருந்தினர் வராம விட்டாலும் பிரச்சனை இல்லை, ஏனென்றால் அடுத்த நாள் காலையில இது ஒரு சக்தி மிக்க ஆகாரமா மாறிடும் எங்களுக்கு. அது இப்ப தேடிச்சிருக்கான கிடைக்காது. அதுல நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் இருக்குன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறோம் பழைய சூத்துல அது எல்லாம். அது உண்மை, அது இல்லையண்டு இல்ல. தமிழனின் விருந்து வசாரம் உணவில் மருந்து எல்லாம் அது உண்மை, அதை தவிர்க்க முடியாது. அது அது எங்களுடைய ஏதோ எங்களுடைய இலக்கியங்களா இருக்கட்டும், எங்களுக்கு சொல்லித்தந்த செயல்களா இருக்கட்டும், முன்னோர்கள் எல்லாம் சரியான வழியை காட்டித்தான் சென்றிருக்கிறார்கள். அதுல இந்த விருந்தோம்பல் முக்கியம் ஜோதி. அது ஜோதி என்னதான் கொடுத்தாலும் ஒரு உடை உடுப்புடவையை கொடுங்கோ, காசை கொடுங்கோ, ஏதோ கொடுங்கோ, சொத்தை கொடுங்கோ, காணா காணாண்டு மனம் நாடும். எங்களுடைய ஒரு பண்பாடா நாங்கள் கை வச்சிருக்கிறோம். அது தாயகத்துல நல்லா நடந்தது. ஆனால் இப்ப காலப்போக்குல கால மாற்றத்துல அந்த நீங்க சொன்ன அந்த சகோதர என்னுடைய குழந்தை சொன்ன மாதிரி தான். அது நாங்கள் இப்ப பிள்ளைகள் செல்போனோடையும் தலையை குனிஞ்சு கொண்டும் இருக்கணும், நல்ல பிள்ளைகளா இருக்கணும். எதிர்த்தும் பார்ப்பதில்லை, வந்தவர்களுக்கு ஒரு சற்று மலக்கிளேசமா இருக்கும். என்ன இந்த பிள்ளை கதைகள், இந்த பிள்ளை வேறையில நாங்களே இப்ப நாங்க ஒரு வீட்டை பண்ணுவோம், நாங்களே போய் ஹாய் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நாங்களே கதைக்க வேண்டி இருக்குது சில வேலைகள்ல. அது ஒரு வரவேற்பு. அது அது நாங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். நாங்கள் சொல்லி கொடுத்தா அங்கே பிள்ளைகள் கேப்பினோம், நாங்கள் சொல்லி கொடுத்த எங்க பிள்ளைகள அந்த வழிக்கு கொன்றுவோம். வரவேற்பு ஒரு விருந்தினர் வந்தால் வரவேற்கிறது எப்படி என்று அதை விட ஜோதி நாங்கள் உண்டு கழித்து மிச்சம் கொடுப்பதில் விருந்தினர் விருந்தினர் உண்டு கழித்து மிச்சம் இருப்பதைத்தான் நாங்கள் உண்ணணும். அதுதான் ஒரு தத்துவம். நாங்கள் தான் அப்படி வளர்ந்த நாங்கள் அப்படித்தான், தமிழர் பண்பாடும் அப்படித்தான். விருந்தோம்பல் என்பது தமிழரின் உதிரத்தோடு கலந்தது. என்ன இப்ப பழமைகள் மாறி இருக்கலாம், அந்த அந்த பேட்டர்ன்கள் மாறி இருக்கலாம். இப்ப இங்க வந்தால் உடனே ஓட வண்டியனாலும் கடையில் எடுத்து சாப்பாடு விருந்து கொடுத்துருவினம், சாப்பாடு கொடுத்துருவினம். இந்த இங்கேயும் தான் அங்கேயும் தான் அது நடக்கும். எந்த வீட்டில் போனாலும் விருந்தோம்பல் இந்த வடிவம் தான் மாறி இருக்கொழிய விருந்தோம்பலின் உச்சம் விருந்தோம்பலின் தன்மை மாறவே இல்லை. அது அப்படியே இன்னும் உங்களோட ஒட்டி இருக்குது ஜோதி.
0: கண்டிப்பா கண்டிப்பா பிஸியா இருந்தாலும் ஆமா நாங்க ஏதோ ஒரு வழிபாட்டு சாப்பாடு கொடுத்துதான் விடுவோம்.
5: அதே நாங்கள் இந்திய புலம்பெயர்ந்தும் கடைபிடிக்கிறோம். அது உண்மை. அதனால தான் வள்ளுவர் சொன்னார், அந்த நேர்களுக்கு இந்த குரலை கொண்டிருக்கணும். வருவிருந்து வைகளும் ஓம்புவான், வாழ்க்கை தருவந்து பால் படுதல் என்று ஒரு நாளும் இல்ல. சாப்பாடு கொடுக்கறதாலும் உணவு கொடுக்கறதாலும் நாங்க அழிஞ்சு போறோமா அப்படி இல்ல ஜோதி, அப்படி இல்ல. இன்னும் வள்ளுவர் இன்னொரு சொல்லியிருக்க மகாலட்சுமியே வந்து குடிபோவாலாம். அது உண்மை. ஆமாம், விருந்தோம்பல் என்பது அது ஒரு நல்ல செயல் எங்களோட இருக்குது. அது கொஞ்சம் வடிவா செய்வோம். அந்த குழந்தை சொன்ன மாதிரி சில சில பிள்ளைகள் இருக்குது, அதெல்லாம் நிவர்த்தி செய்து வடிவா செய்வோம். ஏன்னா விருந்தோம்பல் எங்கள் ஒரு ஒரு விருந்தினரை அல்லது பிறரை கவருவதற்கும் அல்லது அவர்களை திருப்திப்படுவதற்குமான ஒரு ஒரு பண்பாட்டு செயல். இதை நாங்கள் கைக்கொள்வோம் ஜோதி.
0: நிச்சயமாக நிச்சயமாக எல்லாருக்கும் அதுவும் உணவளிப்பது என்பது இந்த கொடைத்திறத்திலும் உணவு கொடுத்தல் ஈகையில உணவு கொடுத்தல் என்பது இன்னும் மிக முக்கியமானது. எப்படி சொல்றது, தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் மகாகவி பாரதி அவர்கள். அதே மாதிரி திருவள்ளுவர் கூட என்னொருடத்துல சொல்கிறார், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான் என்பதனை சொல்கிறார் இல்லையா. இந்த உலக இயற்றியவன் அது அவர் யாராக பார்த்திருக்கிறார், கடவுளாகத்தானே படைத்த உலகை படைத்த அந்த ஆதிபகவன். நாம யாராவது ஒருவர் கூட பிச்சை எடுத்து வாழ்ற நிலை வந்தா கூட இந்த உலகத்திலே அப்படி இருக்கும் நிலைமை என்று சொன்னால் இந்த உலகத்தை படைத்தவனே எங்கேயாவது போய் இறந்து என்னென்று சொல்ற இந்த இறந்து வாழ்கின்ற அந்த தன்மை அவன் அந்த கட்ட போகட்டும் என்று சொல்லி கடவுளை கூட அந்த மாதிரி சொல்கின்ற ஒரு தன்மையை இந்த குறைப்பா நம்மளுக்கு சொல்கின்றது இல்லையா.
5: பாரதி கூட சொல்லியிருக்கிறான்
0: போய் அலைந்து கெடுவானாக என்பதனை அவர் சொல்கிறார். அந்த
5: கடவுளை
0: கூட தாக்கி இருக்கிறார். ஏனென்றா ஒரு மனுஷன் பசியில இருந்தால் என்னையா உலகு என்ன படைப்பு படைச்சிருக்கிறாய் என்பதனை அவர் சொல்ல வருகிறார். மிக அருமையாக சொன்னீங்க ரவி பாலா, மிக்க நன்றி உங்களுக்கு.
5: அதான் சொல்லி இன்னும் தெரியல, கனடாவை பொறுத்தவரையில எங்க திரும்பினாலும் உணவு கிடைக்கும் ஜோதி. அதுவும் காபரவை பொறுத்தவரை எங்க திரும்பினாலும் உணவு கிடைக்கும்.
0: உணவகங்கள் இருக்கு, வீட்டுல சமைக்க கஷ்டம்னாலும் உணவகம் இருக்கு ரெடியா.
5: நிச்சயமா இருக்கு, நிச்சயமா இருக்கு. விருந்தோம் வடிவா செய்யலாம். வாய்ப்புக்கு நன்றி ஜோதி.
0: ஆமா ஆமா, அப்புறம் வீட்டை வந்துட்டு சாப்பிட வந்துட்டு நக்கலா சொல்லக்கூடாது, இது கிண்டல் பண்ணக்கூடாது. ஜோதி சமைச்சது நல்லா இருக்கு அப்படி எல்லாரும் சொல்லுவோம். அப்படியும் நடக்கிறது சில வீடுகள்ல வாங்கி போட்டு சாப்பாடு. மிக்க நன்றி உங்களுக்கு.
5: நன்றி,
0: வணக்கம். வரவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பரு வந்து பாழ்படுதல் என்று பரு, அதாவது வறுமை வந்து அழிந்து போகாது கண்டிப்பா. வரவிருந்து தன்னை தேடி வருபவர்கள், வீட்டுக்கு வருபவர்களுக்கு வைகளும் நாள் தோறும் எத்தனை தரம் வந்தாலும் நாம நேற்று வராங்க இன்னைக்கு திரும்ப வராங்க இல்லையா, அப்ப எப்படி சாப்பாடு கொடுக்கறது என்று வீட்டில எல்லாம் சண்டை போடக்கூடாது எத்தனை தரம் யார் வந்தாலும். ஆனா இதுல விருந்து என்பது புதிது என்ற பொருளில தான், தொல்காப்பியர் கூட அதைத்தான் அப்படி சொல்ல, புதுசா வாராக்கள். அப்ப அடிக்கடி பக்கத்து வீட்டுல இருந்து வாராக்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா என்று கேட்டால் அது கொடுக்கத்தான் வேணும். ஆனா அவர் இதுல வந்து விருந்து என்பதை தொல்காப்பியரும் புதிதாக வீட்டுக்கு வருபவர்கள் அவர்களை நாங்கள் அந்த மாதிரி வரவேற்று சாப்பாடு கொடுக்க வேண்டும். ஆனாலும் கூட இதுல திருவள்ளுவர் என்ன சொல்கிறார், நாள் தோறும் வந்தாலும் கூட நீ சலிப்படையாத அவர்களுக்கு கொடுங்க, கொடுத்தால் உங்களுக்கு வறுமை துன்பம் ஒருபோதும் உங்களுக்கு வராது என்பதனை சொல்கின்றார். இதை பொருளாதார ரீதியாக நாங்கள் பல்வேறு விதமாக பார்க்கலாம். இருந்தாலும் இப்பொழுது அடுத்த நேரிடம் கருத்தை கேட்போமா. வணக்கம்.
6: வணக்கம் ராஜேஸ்வரி பாலசிங்கம்.
0: இனிய வணக்கம் ராஜேஸ்வரி அம்மா, எப்படி உங்களுடைய கிளி இருக்கின்றது?
6: அவன் இந்த காலத்துல நிக்கிறா சுவா, எனக்கு பேஸ் மேக்கர் பொறுத்துக்கிடாக்கு. நீங்க சுகமா சுமங்கலியா இருக்க வாழ்த்துக்கொண்டு நான் திருக்குறள் சொல்ல வாரன். இருந்து ஓம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்த பொருட்டு, வீட்டில் இருந்து பொருள்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும். விருந்து புறத்தார்க்கு தான் உண்ட சாவா மருந்து எனினும் வேண்டா தத்து தத்தத்து. விருந்தினர் விருந்தினராக வீட்டில் விருந்தினராக வந்தவர் வீட்டில் புறத்தே இருக்க தான் மட்டும் உண்பது சாவா மருந்தாகிய அமிர்தமே, ஆனாலும் அது விரும்பத்தகாது அன்று. வரவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை கரு வந்து பால்படுதல் என்று தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகிறவனுடைய வாழ்க்கை துன்பத்திலும் வருந்தி கட்டு போவதில்லை. மற்றவர்களுக்கும் இடம் கொடுப்பம்மாளே.
0: நீங்க நலமோடு இருக்க வேண்டும். மிக்க நன்றி அம்மா, உங்க வருகைக்கு மீண்டும் சந்திப்போம்.
6: நன்றி
0: மகள், நன்றி, நன்றி, வணக்கம். இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரை சந்திக்க போன்றோம், பொறுமையோடு காத்திருங்க.
7: இனிய
0: வணக்கம், இது ஏன் சொல்லுங்க?
7: விருந்து விருந்து அடிகள் வீட்டுக்கு வந்தா நாங்க முகத்துளிக்காமல் வரவேற்று நாங்களே நல்ல வடிவாக சமைத்து புதிதாக சமைத்து பிரிண்டிக்கோய் கை வைத்து கொடுக்காம கொள்ளாமல் புதிதாக சமைத்து அவர்களோடைய இருந்து உட்கார்ந்து சாப்பிட்டு எல்லாரும் ஒற்றுமையாக திருத்து கழித்து
0: மகிழ்ச்சி, அவ்வளவு
7: அது மகிழ்ச்சியே தான். அவர்களை சரியா நாங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு நாங்கள் பிறகு சாப்பிட்டு அவர் சிலவழி நினைக்கலாம் தங்களுக்கு பழைய சாப்பாட்டு வந்துட்டு இவியல் பேர்ந்து சாப்பிடணும்னு. ஆனபடியா கட்டாயமாக
0: நினைப்பு வருது உங்களுக்கு பாருங்களேன்.
7: உடனடியாக திடீரென வந்த விருந்தாளி இருந்தாலும் சரி நாங்கள் கூப்பிட்டு அறிவித்து வந்தாலும் நாங்கள் கட்டாயம் உட்கார்ந்து சாப்பிடத்தான் வேணும். அவர்களோட அவர்களுக்கும் நம்பிக்கையா இருக்கு சாப்பாடு புதிதாக கட்டமைச்சது அவர்கள் பார்க்கறதுக்காக தனியும் அம்மா மாத்திரம் தனியும் சமைக்க சொல்லிவிடக்கூடாது. நாங்களும் காய்கறிகளை வெட்டி கொடுத்துக்கிட்டு பிள்ளைகள் வீடுகளை கிளீன் பண்ணி அப்படி இதை உதவி செய்தால் அவருக்கும் சுகமாக இருக்கும், வரவர்களுக்கும் வேலைக்கே சாப்பாடு கிடைக்கும். ஆனபடியா எல்லாரும் சேர்ந்து சமைத்து கொடுக்கிறது நல்ல
0: உதவி செய்யணும். பெரிய சமையல் தனியா ஒரு பெண்ணால முடியாது இல்லையா?
7: முடியாது, முடியாது, முடியாது. அது அதே நேரம் வீடு கிளீன் பண்ணணும், கொள்ளணும் மட்டும் முதலாவது அந்த வீடு கிளீனா இருந்தா தான் ஆக்கல வீட்டா கூப்பிடலாம்ன்றது முதல் நிப்பாட்டணும்.
0: சமையல் பெரிய வேலை இல்ல, அந்த வீடு கிளீனிங் தான் சமைத்த பின்பு இருக்கிற
7: எல்லாரும்
0: அதை விட பெருசு.
7: எல்லாரும் இல்லாட்ட வீட்டையும் போய் சாப்பிடுவிடும். ஆனா தங்கள வீட்டை ஒருத்தரையும் கூப்பிடுறது இல்ல, கூப்பிடுற போதும் போன் சொல்லிப்பிடும். இந்த வீடு கிளீன் பண்ற பிரச்சனையாளு நடவடியால் அதை விட்டுட்டு சாப்பாட போய் சாப்பிட்டா இந்த ஆக்களை வீட்டை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கணும். எல்லா வீடுமும் ஒன்று தான் இல்லை. அதை எல்லா வீட்லையும் நடக்கிறது, எங்கட வீட்லயும் நடக்கிறது தான் அப்படி. எல்லாரும் போய் சாப்பிடுவோம், ஆனா நாங்க கூப்பிட்டு கொடுக்க மாட்டோம். அதப்படியா சொல்றது? ஆனா விருந்து கொடுக்கறது இப்ப பறவைங்களை உதவுறதா சொல்லலாம், தனியா காக சாப்பிடாது, கூப்பிட்டு எல்லாரும் பார்த்துட்டு தான் சாப்பிடுங்க. அந்தபடியா அப்படி ஒட்டுமே இருந்தா நல்ல சொல்லி சொல்லணும். நன்றி.
0: நிச்சயமாக நிச்சயமாக மிக்க நன்றி. இது என்
7: இணைந்து
0: கொள்கைக்கு மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போன்றோம் அடுத்த நேயர்களோடு. வணக்கம்.
8: வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய காலை வணக்கம், ஞாயிறு காலை வணக்கம். ஜோதி கண்ணன் கேட்கறோம், எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றேன் கண்ணன், எப்படி இருக்கிறீங்க?
8: ஓ நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இந்த இனிய காலநிலையில வந்து எங்களை மகிழ்விக்கிறதுக்கு நன்றி. முதற்கண் சில நாட்களுக்கு முதல் உங்களோட பிறந்த நாள் வந்தது, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு, மனதார வாழ்த்துறேன்.
0: மிக்க நன்றி. வளமை போல நீங்க தான் ஆரம்பிச்சு விட்டது, மிக்க நன்றி உங்களுக்கு.
8: பாண்டவன்
0: கண்டிப்பா. ஆமா, அன்புக்கு நன்றி.
8: எங்களுக்கு வந்து விருந்தோம்பலை சொல்லி கொடுத்த வந்து எங்கட காலத்துல வந்து எங்கட அம்மாவும் அப்பாவும் தான் சொல்லி தந்தது. எப்பவும் எங்கட வீடுகள்ல வந்து அங்க அங்க நாங்க இருக்க ஆறு வீட்டை வந்தாலும் ஒரு ஒரு தேத்திரி இருந்தாலும் பிடிக்காம போக விட மாட்டோம். இந்த தேத்திரி போட்டு கொடுப்பினோம், என்னென்ன சாப்பிட போய் கொடுப்பேன் சும்மா வந்தாலுமே. அப்போ எங்க வீட்டுல எல்லாம் எங்க அம்மா அம்மாண்ட நண்பர்கள் அப்பாட நண்பர்கள் எல்லாம் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு 2 கிழமைக்கு அப்போ ஒவ்வொரு வீட்டுல வந்து விருந்தோம்பல் நடக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன விசேஷம் நடந்தா கூட அங்க கூப்பிடுவோம், அங்க போயிருந்து கழிச்சு கொண்டிருந்து சனிக்கிழமையில அதெல்லாம் போறது கழிச்சு கொண்டிருந்து அவங்க வீட்டுல சாப்பிட்டு எங்கட வீட்டையும் வரைக்கல அவன் வந்து அப்பா அம்மாவோட கழிச்சு கொண்டிருக்கோம். நாங்க சின்ன ஆக்களா இருக்க கூடவே வந்து நான் வந்து இந்த சின்ன பிள்ளைகள் அவங்க பிள்ளைகள் வந்தாலும் அவையோட வந்து அனுப்ப விளையாட்டு கொண்டிருப்போம், கூடவே வந்து அவன் கதை கதை கேட்டு கொண்டிருக்கேன். நல்ல விருப்பம் அப்படின்ற கதையில இருந்தும் இந்த எங்க அப்பா வந்து வைஸ் பிரின்சிபலா இருந்தாரு, அம்மா ஹெட் டீச்சரா இருந்தாரு, மற்றது அவன் அப்படிதான் அவைய நண்பர்கள் இருந்துட்டு அவையோட கதையெல்லாம் சரியான வித்தியாசம், நல்ல நல்ல அறிவு இந்த கதையில தான் காய்ச்சி கொண்டிருப்போம், கேட்டு கொண்டிருக்க நல்ல நல்லா இருக்கும். அப்ப விருந்தோம்புல எங்களுக்கு சொல்லி தந்தது வந்து எங்கட அம்மா அப்பாவும் அவையோட நண்பர்களும் தான். அதை வந்து நாங்கள் பெருசா வந்த பிறகு நாங்களும் அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிருந்தாங்க. ஒவ்வொரு மாதம் நாங்க எங்கட உண்டை விட்ட சகோதரங்கள் அவையோட வீடுகள்ல நாங்கள் சந்திப்போம். சந்திச்சா எங்கட பிள்ளைகளுக்கு நல்ல மகிழ்ச்சியா இருக்கும், அப்படி எல்லாம் போய் சந்திக்க அவைக்கும் நல்ல இதாக்கா இருக்கும் எல்லாம்.
0: உறவுகள் தக்க வைத்துக் கொள்ளப்படும் அல்லாட்டா உங்களுக்கு மாமார் மாமியார் பெரியம்மார் பெரியப்பார் பிள்ளைகளுக்கும் தெரியாது.
8: அவை செய்யறதையும் நாங்க பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கிறோம், அவையும் அப்படி செய்யணும். அதுதான் நான் சொல்ல வரேன், விருந்தோம்பல்ன்றது வந்து சரியான முக்கியமான விஷயம். அதை நாங்க தொடர்ந்து எங்கள சமுதாயத்துக்கு பழகி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு விடப்படுறேன். நன்றி, வணக்கம்.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி உங்களுக்கு கண்ணன். மீண்டும் சந்திப்போம் கண்டிப்பா. இப்பொழுது எங்களுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் மற்றவர்களுக்கு ஆன ஒரு விருந்தோம்பலோ அல்லது ஒரு ஈகியோ நாம செய்யவில்லை என்று சொன்னால் அந்த தன்மை வறுமைக்கு சமமாகும் என்பதனை சொல்கிறார். ஆகவே மற்றவர்களுக்கு கொடுக்காத அந்த பண்பு ஒரு அறியாமை தன்மை அது. ஆகவே நாங்கள் கொடுத்து உதவுதல் என்பது மிக சிறப்பு. செல்வம் இருந்தும் விருந்தினரை உபசரிக்காமல் வாழுவது வறுமைக்கு சமமானது, அப்படியெல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது என்பதை நீ சொல்கிறார். உடைமையுள் இன்மை எப்படி என்றால் விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார் கண் உண்டு என்பதனை இந்த குரல்பா நமக்கு சொல்கின்றது. அடுத்த நேர் எங்களோடு. வணக்கம்.
9: விருந்தோம்பல் வந்து இப்ப அந்த ஈழத்துல வந்து இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான். முந்தி வந்து அந்த விசேஷங்கள் நடந்த பலகாரம் சுடுவெல்லாம் சுடுவினம் தானே வீடுகள்ல. அப்ப எல்லாம் அந்த சொந்தக்காரர் எல்லாம் அந்த வீடு வெள்ள தங்கி நின்று அவைகளுக்கு எல்லாம் அந்த வீட்டை சமைச்சு எல்லாரும் சாப்பிட்டு அங்கேயே நிற்பார்கள். எங்க சொந்தங்கள் எல்லாம் அப்ப அந்த இடம்பெயர்ந்திருக்கிற தூர தூர இடங்களை என்ன வருவார்கள். அப்ப வந்து நின்று தங்குன்றது அதே நேரங்கள்ல இப்பவும் எங்கட வீட்டு அது அது இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். சனி நேரில் எங்கட சொந்தக்கார ஆரந்தாலும் வந்து அங்க நின்று சாப்பிட்டுட்டு அங்க வீட்டுல எல்லாம் அந்த நிலங்கள்ல பாயலும் போடாம அந்த கோழி வழி எல்லாம் படுத்திருப்பேன் சாப்பிட்டு மத்தியானங்கள்ல குளிர காண்டி அதெல்லாம் இப்பவும் மகிழ்ச்சியா இருக்கும். அந்த கோழி பிடிச்ச குஞ்சுகள் அந்த கீக்கு அந்த வந்த மாதிரி தான் வீடு இருக்கும் சடங்கால அங்க பார்த்து ஆறா இருந்தாலும் வந்து நிற்பினம் சினங்கள் அம்மா கதை கேட்க தொலைபேசியில கலை கேட்கும்
0: கண்டிப்பா.
9: அது அந்த என்ன சொந்தக்காரெல்லாம் வந்து சமைச்சு மற்றது எங்கட வீட்டுக்காரர் சிறங்கள் அங்கால சொந்தக்கார வீட்டுக்கு போய் வாரவதான். ஆனா கூடுதலா எங்கட வீட்டுதான் வாடுறது வந்து நின்று வந்து அதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும். அந்த நிறைய சாப்பாடுகள் செய்து ஆனா என்ன எங்கட அம்மா தியாகி இருந்தா அந்த ஆட்கள் வந்து போகும் வரைக்கும் சாப்பிட மாட்டா தேத்தண்ணியா குடிச்சு குடிச்சு தானே நின்று எல்லாத்தையும் செய்து வந்துட்டு நிக்கும் வரைக்கும்
0: ஒரு ஒரு எப்படி ஒரு பிளேன் டீ இருக்கும் அவர்களுடைய கையில.
9: ஓ பிளேன் டீயா மட்டும் குடிச்சு பிளேன் டீயா மட்டும் குடி
0: நடக்கும். ஆமா
9: நான் சொன்னங்களை சொன்னா அங்க அவைக்கு கேட்டா இந்த நட்பிடம் பேசாம இதை அப்பமண்டுவான் சொல்லுவாரு கடைசியா அவை போவோ கொண்டு போகணுமெண்டு அப்படித்தான் தண்டுவா. ஆனா அந்த அம்மம்மாக்கள் இருக்கைகளை இன்னும் கூட அந்த அவைகள் வந்து இன்னும் இயற்கையான உணவுகள் தானே கூட அம்மியல்ல அந்த அம்மியால் உரல்வல்ல தண்டு அதெல்லாம் அந்த இயற்கை உணவுகள் அந்த வெளியாலையெல்லாம் பெரிய சட்டிகள் வச்சு சமைக்கிறது அதெல்லாம் ஒரு நச்சு பார்க்க முடியாது. இப்பவும் அங்க இருக்கிறது அங்க வந்தால் சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பாடு எடுத்து கொடுக்க இப்ப என்ன முந்தி விருந்து வம்பி போட்டு கதை மரங்களைகள் இருந்து கதைப்பினா இப்ப எல்லாரும் சாப்பாடை கொடுத்துட்டு தங்கட வாழ் ஊமையலா இருந்து டிவியை பார்த்து கொண்டிருக்கணும் அதான் இப்ப கொஞ்சம் வித்தியாசம் மற்றபடி எல்லாம் இருக்கிறது. அப்படி
0: சரியா சொன்னீங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஊமைகளாக இருந்து டிவி பாக்குறது
9: இப்ப எனக்கு கூட இந்த
0: மனம் விட்டு நிறைய கதைக்கோணும் உறவினர்கள் சந்திக்கின்ற பொழுது இல்லையா.
9: இப்ப எனக்கு உண்மைதான் இப்ப எனக்கு கூட தங்கச்சி தொலைபேசியிருக்க கதைப்பல் சிரிப்பல் இருந்தாப்ப நான் எந்த கதையை கேட்டு சிரிக்கலாம் நாடகத்தை பார்த்து சிரிச்சு கொண்டிருப்பாள் என்ன சொன்னாண்டு கொஞ்சம் இருக்கிறாரு
0: என்ன சொல்லுங்க. நீங்க டிவி வந்து ஹாலுக்குள்ள வைக்க கூடாது எங்கேயாவது கொண்டு போய் ரூமுக்குள்ள வச்சிடும் பல வீடுகள் அப்படித்தான் அது கண்டிப்பா அது ஒரு உளவியல் ரீதியான ஒன்று அதை நீங்க முன்னுக்கு வச்சீங்கன்னு சொன்னா அதை தான் பார்த்து கொண்டிருப்பார்கள். இனி குழந்தைகளும் அதுல இருந்து டிவி பார்த்துட்டு இருப்பார்கள். ஆகவே அதை நீங்க வெளியே எடுத்துட்டீங்கன்னு சொன்னா பார்வர்களோட பேசுவீங்க.
9: சொல்லுவினமல்ல வீட்டுல அழுகிறது சிரிக்காம இருந்தா கூடாண்டு சொல்லினமல்லோ. ஆனால் அப்படி பார்க்க போனால் அந்த நாடகத்தை பார்த்தா உங்களை வீட்டை நாங்கள் அழகாட்டியும் ஆறு பொம்பளை அழகுறது அழகுன்னா இருக்க போதும் ஒரு நாள் டிவியில நடுவீடு. அப்புறம் அம்மாவுக்கு சொன்னேன் அப்ப நீங்க அழக்கூடாது எல்லாம் அப்ப எப்படி மகாலட்சுமி வீட்டுக்கு வருவா டிவியில இருந்தையும் ஆறு ஒரு நாடகத்தை பார்க்க ஒரு பொம்பளை இருந்தையும் அழகு வந்துருக்கா நடுவீட்டுக்கு இருந்து கண்டு சொல்லி கண்டு சொன்ன நன்றி.
0: இது அம்மாக்கு சொன்னீங்களா உங்களுடைய
9: அம்மாவுக்கு சொன்னான் எந்த நேரம் அன்றைக்கு அந்த அக்கா என்னோட கோவப்பட்டதுக்கு நான் சொன்னான் கோவப்படக்கூடாது பெண்கள் வீட்டு எப்பவும் சிரிச்சு கொண்டிருக்கணும் அன்றைக்கு அவள்கிட்ட பா பிறந்த நாளுக்கும் வாழ்த்தையெல்லாம் போச்சு தானே
0: தானே உங்களுக்கு
9: வார்த்தை சொன்ன கவிதெல்லாம் சொன்னதா அவள் அன்றைக்கு என்ன தெரியல நான் அவளுக்கு சொன்னா பொம்பளை பிள்ளை கோவப்படக்கூடாது எல்லாம் விட்டு கொடுக்கணும் சொல்லி அப்பதான் அந்த பிரபஞ்சங்கள் வந்து பொம்பளை அந்த சொன்ன

0: உண்ட பிரபஞ்சம்னு சிறப்பு நல்லது. அந்த மாதிரி தம்பியும் அக்காவும் சிறப்பு கண்டிப்பா. நேரம் இப்பொழுது 10:14. இந்த மாதிரி உரையாடல்கள் காலை பொழுதில் எல்லாருக்குமே இனிமை சேர்க்கும். அந்த மாதிரி ஒரு குடும்ப பாங்கான ஒரு விடயத்தை தான் குடும்பத்தோடு ஒன்றித்த ஒரு விடயம் இல்லறத்துக்கு இல்லறத்தினுடைய பயன் இல்லறம் இயற்றுவதே இந்த விருந்தோம்பல் செய்வதற்குத்தான். அது மற்றவர்களை அது ஒரு பிரம்மச்சரியம் மாணவர்களையோ அல்லது துறவிகளையோ அல்லது சுவாமிகள் எல்லாம் வீட்டுக்கு வருவார்கள் தாயகத்தில் உறவினர்கள் நண்பர்களை விட இவர்கள் கூட வருவார்கள் இல்லையா. அவர்களுக்கு ஒரு அரிசியாக நெல்லாக தேங்காயாக உணவாக பணமாக என்றெல்லாம் நாம் கொடுப்போம் இல்லையா. நல்ல ஞாபகம் கதிர்காம சுவாமிகள் வருவார்கள், செல்வச்சர்நதி சுவாமிகள், அப்படி எல்லா சுவாமிகளும் ஊருக்குள்ள எல்லா வீடுகளுக்கும் வருவார்கள். அதை அம்மா அப்பாக்களுக்கு தெரியாமலே எடுத்துகிறாங்க, கொடுத்து விடுவோம். தேங்காய் இருந்தால் அதை அப்படியே எடுத்து கொடுக்குறாள், நெல் நிறைய இருக்கும் அதை அப்படியே எடுத்து கொடுத்து விடுவோம் கொஞ்சம் பேக்கில் போட்டு. அம்மாக்கள் கொடுப்பினும் என்றாலும் அந்த மாதிரி எங்களுக்கும் செய்திருக்கின்றோம். நிச்சயமாக நீங்களும் செய்திருப்பீங்க எல்லாரும். அப்படியான ஒரு பண்பாட்டில் வளர்ந்து வந்தவர்கள் தான், பிறந்து வளர்ந்து வந்தவர்கள் தான் நாங்கள் எல்லாரும். சிறப்பாக பேசியிருக்கிறீங்க எல்லோருமே. 10:30 வரைக்கும் பேசலாம். நிச்சயமாக இந்த விருந்தோம்பல் என்பது ஒரு உளவியல் பூர்வமான ஒரு மென்மையான ஒரு விடயம். கண்டிப்பாக அது ஏனென்றால் வருகின்ற விருந்தினர்களை நாங்கள் உபசரிப்பது என்பது அது ஒரு மிக உளப்பூர்வமான ஒரு விடயம். அது நிறையவே மனம் அகம் சம்பந்தப்பட்ட, அதாவது அக உணர்வுக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதனை திருவள்ளுவர் விரும்பி இருக்கின்றார். ஏனோ தானோ ஒன்று இல்லாமலுக்கு மற்றவர்களுடைய மனதை, அவர்களுடைய சுய மரியாதையை, அவர்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை நாம சீண்டக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது. ஆகவே வருபவர்களை ஒரு ஒரு சின்ன அசைவே காணும் அவர்களை வெறுக்க பண்றதுக்கு, அவர் முக சுளிப்பே காணும். ஆகவே அப்படியெல்லாம் நாம செய்யக்கூடாது. எந்த முகமாற்றத்தையோ மனமாற்றத்தையோ எதையும் நாங்கள் முகபாவனையிலேயோ வார்த்தைகள்லையோ செயல்கள்லையோ காட்டிக்கொள்ளக்கூடாது என்பதனை அவர் மிக அருமையாக எப்படி ஒப்பிட்டிருக்கிறார் என்று அனிச்சம் மலரோடு ஒப்பிட்டிருக்கிறார் இந்த விருந்தினர்களை. ரெண்டு சாராருமே மென்மையானவர்கள், அனிச்சம் மலரும் மென்மையானது. ஆகவே அவர் அந்த உவமை ஏன் ஓமித்து இருக்கிறார் என்றால் ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த பொது தன்மை தான் அங்க முக்கியமானது. ரெண்டுக்கும் இடையிலான பொதுத்தன்மை அந்த மென்மை என்பது. இவர்களுக்கும் அந்த அனிச்சம் மலருக்கும் இடையிலான பொதுத்தன்மை மென்மை. அதனாலே அவர் கொண்டு சென்று அந்த அனிச்சம் மலரோடு ஒப்பிட்டிருக்கிறார். அது முகந்து மணந்து பார்த்த உடனே அது வாடிவிடும். அது மாதிரி நாம ஏதோ ஒரு மாற்றத்தை நம்மள செயல்லையோ முகத்திலேயோ வார்த்தையிலேயோ காட்டினா இவர்கள் வாடிவிடுவார்கள் என்பதனை மிகச் சிறப்பாக ஒரு உளவியல் உளவளம் பேசியிருக்கின்றது இந்த குரல்பா. அதைத்தான் சனாதாவும் சொல்லி போட்டு போனார். மோப்பக்குலையும் அனிச்சம் முகம் திரிந்து திரிந்து என்பது மாறுபட்டு தோன்றினால் மாற்றத்தை காட்டாதேங்க. முகம் திரிந்து நோக்க நோக்கினால் குலையும் விருந்து வந்த விருந்தினர்கள் குலைந்து விடுவார்கள், வாடி விடுவார்கள் என்பதனை சொல்கிறார். மிக அருமையான குரல் பாக்கள் இணைந்து சிறப்பித்த அத்தனை அன்பு நேயர்களுக்கும் மிக்க நன்றி. என்னும் நேரம் இருக்கின்றது, நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.
1: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட், உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ், மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757, 647-459-9757.
3: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
4: வொர்க்கிங் ஃபார் யூ.
3: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி.

0: நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 4162455555. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
1: நேரம் இப்பொழுது 10:19. வீட்டுக்கு விருந்தினர் வருகின்ற பொழுது நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம். சிலர் பசியோடு வருகின்றவர்களுக்கு கொடுப்பது என்பது சிறப்பு இல்லையா? அவர்களுடைய தேவை அறிந்து நாங்கள் கொடுக்க வேண்டும். பசி இல்லாமல் வார ஒருவருக்கு பிடிச்சி திணிச்சு பிறகு அதிலையும் ஒரு நொட்டை நொடுசல், அது தந்துச்சுனும், இது சரியில்லை, அந்த ஜோதிட கறி சரியில்லை, அதெல்லாம் சொன்னால் என்ன செய்யலாம்? ஆகவே வருகின்ற விருந்தினர்களுடைய தகுதி அறிந்து செய்கின்ற ஒரு சமூக பணிதான் இந்த விருந்தோம்பலாக சொல்கிறார். அளவுகோல்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு கொடையினுடைய மதிப்பு இது. அந்த வர அந்த எப்படி சொல்றது, அந்த விருந்தை பெற்றுக்கொள்ளும் மனிதனுடைய தேவையின் அளவிலும் தகுதியிலும் தான் இருக்கிறது இந்த விருந்தோம்பலுடைய சிறப்பு. ஒரு ஒரு மனிதனுடைய பசியை தீர்ப்பது என்பது நிச்சயமாக, எப்படி பெரிய பெரிய யாகங்கள் செய்கிறோம், பெரிய பெரிய பூஜைகள் எத்தனையோ செய்கிறோம் இல்லையா, எவ்வளவு பணத்தை இறைத்து ஆலயங்களிலும் அங்கேயும் இங்கேயும் பெரிய பணிகளை செய்கிறோம், ஆனால் ஒரு சக மனிதனுடைய பசியை தீர்ப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அது ஒரு வேள்வி, விருந்தோம்பலாகிய வேள்வி. அதனுடைய பயன் இவ்வளவுதான் என்று நாங்கள் அளவிட்டு கூற முடியாது. கண்டிப்பாக அது வருகின்ற விருந்தினருடைய தகுதிக்கு ஏற்ப அமையும். அவர்கள் அதை எவ்வளவுக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். சில குறை சொல்லிட்டு போறவங்களுக்கெல்லாம் நாம விருந்தோம்பலை சரியாக செய்ய முடியாது, அதால பயனும் இல்லை. அப்படியானவர்களும் இருக்கின்றார்கள் தான், இல்லை என்று இல்லை இல்லையா. வந்துட்டு பிறகு ஒரு நோட்டை சொல்லிட்டு போவர்கள் இருப்பார்கள், குத்தலாக அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு வச்சு சொல்லிட்டு போவர்கள் இருப்பாரு. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஆகவே விருந்தினரின் தகுதி அறிந்து அவர்கள் உண்மையாகவே பசி பிணியில இருக்கிறார்கள்னா அது ஒரு பெரிய புண்ணியம். சும்மா வயிற்றுல மேல வச்சு கட்டுற மாதிரி இருக்காம, இணை துணைத்து என்பது ஒன்று இல்லை, விருந்தின் துணை துணை கேள்வி பயன், வேள்வி பயன் என்பதனை சொல்கிறார். வேள்வி என்பது பெரிய தவம், யாகம் இல்லையா. ஆகவே அந்த மாதிரி இருக்கின்ற அந்த குரல் பாவையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு நான் நினைக்கிறேன் எல்லாம் பேசியாச்சுது என்று சொல்லி இன்னும் 10:08 இருக்கின்றன. இணைந்து நீங்கள் சிறப்பிக்கலாம்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
0: கனடாவின் முதல் முதல் முதல் HD, இது இது தமிழ் HD.
5: கல்யாண சமையல் சாதம்.

0: இனி இஷ்டம் போல வெட்டு கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும்.
1: நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். திருச்சி லோகநாதனுடைய அவர்களின் குரலிலே அந்த பாடலை வழங்கியிருந்தோம். விருந்தோம்பல் 9வது அதிகாரம் குறித்து பேசியிருந்தோம். உண்மையிலேயே அறவழியில் வாழுகின்ற எந்த ஒரு மனிதனுக்கும் அவன் வாழுகின்ற அந்த சமூக அமைப்பும், அது மட்டுமல்ல இந்த இயற்கையின் ஆற்றல்களும் கண்டிப்பாக சாதகமாக வேலை செய்யும். அது புருஷோத்தமன் அக்காக சொன்ன மாதிரி பிரபஞ்சத்தின் விதி அதுதான் என்று சொல்லிவிடுவோம், சரியா? ஆகவே கண்டிப்பாக அந்த மாதிரி வாழ்கின்ற நல்ல எண்ணம் செயல் அந்த நல்ல பண்பு நிறைந்த ஒரு மனிதர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேளாண்மை கூட, அந்த உற்பத்தி சூழல் கூட செழிப்பாக இருக்கும் என்ற ஒரு சமூக நம்பிக்கையை திருவள்ளுவம் கொடுத்திருக்கின்றது. கண்டிப்பாக அது நல்வழிப்படுத்தி இருக்கின்றார் ஒவ்வொரு குரல் பாக்கள் ஊடாகவும், இல்லையா? அது அதுக்கான ஒரு குரல்பா தான் இந்த குரல்பா. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்து ஓம்பி மிச்சில் மிசைவான் புலம் என்று சொல்லி, அவனுடைய நிலத்திலே வித்து இடாமலே எல்லாமே செழிப்பாக வளரும், விதைக்காமலே விளையும் என்பதனை சொல்கிறார். மிகைப்படுத்தி சொன்னாலும் அதில் என்ன சொல்ல வருகின்றார் என்றால், இந்த மாதிரி அறவழியில் விருந்தோம்பலோ அல்ல நல்ல செயல்கள் வாழ்கின்றவர்கள் வாழ்க்கைக்கு இந்த இயற்கை கூட தலை வணங்கும் என்பதனை திருவள்ளுவர் தெய்வ புலவர் மிக சிறப்பாக சொல்லியிருக்கின்றார். அற்புதமான குரல் பாக்களை இன்றைய நாளில் நாங்கள் தமிழர் வாழ்வியலோடு இணைத்து படித்திருக்கின்றோம். மிக்க மிக்க நன்றி எல்லாருக்குமே இணைந்து சிறப்பித்தமைக்கு. மிக அருமையாக எல்லாரும் பேசியிருந்தீங்க. நிச்சயமாக ஒரு இல்லறத்தினுடைய ஒட்டுமொத்த நோக்கமே விருந்தினரை பேணி அவர்களுக்கு உதவி செய்தல். வருகின்ற விருந்தினரை நாங்கள் முகம் சுழிக்காமல் மனம் கோணாமல் பார்க்க வேண்டும் என்று அந்த உளவியல் பேசப்பட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு அதிகாரம். எல்லாருக்குமே மிக்க நன்றி. தொடர்ந்து நீங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மோடு இணைந்திருக்கலாம். எஸ்டி செந்தில்நாதன் அவர்கள் அங்கே இருக்கின்றார் உங்களை மகிழ்விப்பதற்காக. தொடர்ந்து சந்திப்போம். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவம். நன்றியோடு விடைபெறுவது ஜோதி ஜெயக்குமார். எல்லாருக்கும் மீண்டும் நன்றி.

வண்டும் அலையிடை தவழும் கடலும் தாய்மடி தவழும் சேயும் கடைமடி தவழும் பாவும் கடலிடை

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பாலுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4765-4661.
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5%
3: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkandirkala. Ungal mortgage gadai vangikku maachavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
7: நிசான் head-to-head event இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 financial டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
8: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
8: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா பிரம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200 9-6677-2
9: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

Mande, Rey.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165 KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775 எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன். நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 50 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
1: 416-746-27

0: தீங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
5: 462-462.
6: அதிகாரம் 32, இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677.
5: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
6: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
5: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
6: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
5: சுகந்தன், 416-540-6269.
6: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
7: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:30 to 9:30 இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது, நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14th கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பாணிஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
6: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ சிஆர்ஏ ஓவர்டியூ டேக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம். ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு 416-489-2000 GTA கிரெடிட்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடக சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடக வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
2: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்
7: உலகளந்தேவப்புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம்.

0: ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பாணிஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன் J.CA அனுசரணையில் பிரம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் ஜூலை 10-12 தேதிகளில் பிரம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஜி இப்படிங்கண்ணா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kondirukkindirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing jayda Pradhi Selvam. Thanks.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
3: சரி சரி.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
7: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
10: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதியோர் உறவினர்களை

0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? Suzanne.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை, பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: இதுவும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. 4661. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் credit இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
5: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
6: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
5: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
6: ஏசியா கோல்ட் இங்க்.
5: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
6: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
5: இட்டோபிகோ,
6: 416-746-2742.
7: வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணன் கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும். பூ

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 403-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. விருதுகள் பலவென்ற வெற்றிகரமான வீடு விற்பனை முகவர் ஜே பரமநாதன் J.CA அனுசரணையில் பிரம்டன் தமிழ் ஒன்றியம் பெருமையுடன் வழங்கும் ஈழம் சாவடி 2026 எதிர்வரும் July 10, 11, 12 பிரம்டன் சாக்கர் சென்டரில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. கனேடிய கலைஞர்களோடு தென்னிந்திய கலைஞர்களான ராம் மகராஜபுரம், சரிகமபா புகழ், அக்ஷயா சிவ்குமார் மற்றும் சூப்பர் சிங்க புகழ், கனேடிய பாடகி சின்மாயி சிவகுமார் ஆகியோர் கலந்து கொள்ளும் மாபெரும் கலை சங்கமம் ஈழம் சாவடி 2026.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
5: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
4: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
6: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5752.

0: WHD WHD கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா. வொர்க்கிங் ஃபார் யூ. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 14 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பானுஜன், வசந்தபாலன் மற்றும் கிருத்திகா ரவிக்குமார். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சீமாட்டா மலேஷ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
0: இன்று ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நேரம் மாலை 6:01.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் CMR குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: மனத்தியால செய்திகள் CMR. இன்று
0: ஜானகி அவர்கள் தென்னிந்திய திரையுலகின் புகழ்பெற்ற பின்னணி பாடகியும் தனது 88வது வயதில் அதாவது ஜூலை 11ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு நேற்றைய தினம் காலமானார். இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் இந்தி உட்பட 18க்கும் மேற்பட்ட தம் மொழிகளில் 40,000க்கும் அதிகமான பாடல்களை பாடியுள்ளார். மேலும் இவர் இசைப்பேரரசு என்று அன்போடும் அழைக்கப்பட்டார். இவருடைய ஆத்மா சாந்தியடைய CMR குடும்பம் சார்பாக அவருடைய குடும்பத்தினருக்கும் நாங்கள் இரங்கலும் ஆத்மா சாந்தியடைய இறைவனையும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
0: செய்தி சுருக்கம் வாசிப்பது ரஜி கிருபா. தற்பொழுதைய அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் இலங்கையின் தேசிய பாதுகாப்பு மிக உயர்ந்த மட்டத்தில் பாதுகாக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுர ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு கடந்த 3 மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூன் மாதத்தில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசு விழாக்களில் மாநில பாடல்களுக்கு முதலிடம் வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. டொரண்டோவில் நேற்று இரவு நடைபெற்ற சார்சாவுன் சென்ட்கிளியர் விழாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 3 காயமடைந்துள்ளனர். ஹெர்மிஸ் நீரிணை மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்பட்டுள்ளதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது.
1: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
0: மனத்தியால செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 26 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 28 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 18 பாகை செல்சியஸிலும், நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 21 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 31 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 35 பாகையிலும், வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 31 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை நாளை மறுதினம் மற்றும் புதன்கிழமைகளில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757 647-459-9757.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சிஎம்மா தமிழ் HD-யின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதயராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதயராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222.

கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு அழகான ஊருக்கு ஒரு அரசர் இருந்தாராம். அந்த அரசர்கிட்ட ஒரு 10 மந்திரிகள் இருந்தாராம். அந்த 10 மந்திரிகளில் ஒரு மந்திரி வந்து அரசர் எது சொன்னாலுமே செய்ய மாட்டாராம், ஆனால் செய்தது போல ஒரு பாசாங்கு காட்டுவாராம். அவர் செய்த மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவாராம். இது அரசருக்கும் தெரிந்து விட்டதாம். ஒரு நாள் வந்து அந்த அவர் சரியான சோம்பேறியாகவும் இருந்தாராம் அந்த மந்திரி. அப்போ ஒரு நாள் அரசர் அந்த மந்திரிக்கு வந்து சரியான உடல்நல குறைவாம், சரியான காய்ச்சல், தலையடி, கைகால் உழை வந்து சரியா அந்த எல்லா மருந்துகளும் பாவித்தாராம், எல்லா டாக்டர்கிட்டையும் போனாராம். ஆனால் அவருக்கு அது சரி வரவில்லையா. ஒரு நாள் அரசர் வந்து அந்த மந்திரியை கூப்பிட்டு அந்த மந்திரியிடம் ஒரு சின்ன ஜாரில் வந்து மருந்துகள் கொடுத்தாராம். கொடுத்து விட்டு ஒரு விடயத்தை சொன்னாராம். அது என்னவாக இருக்கும்? இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியை நிறைவு செய்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கெல்லாம் கதைக்கு சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்க கொண்டாலும் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164644242.

0: அழகிய மாலை பொழுதில் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்க முதலாவது நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ஜானகி அம்மா சாந்தி அழைத்துக் கொண்டு ரேடியோ மாறுதில்ல, அது ஒரு கப்பாயிரம் இருக்கா? ஓ, அது இதுன்னு கொண்டு அவர் அரசாங்கம் கொடுத்துட்டு சொல்லி இருப்பார். அவ்வளவு குளிசையும் அவ்வளவு ஃபாஸ்டா நீ எண்ணறியும், உனக்கு நிறைய சர்மானம் தருவன் என்று அவர் சொல்லியிருப்பார். அப்ப அவர் ஃபாஸ்டா கொஞ்சம் சுறுசுறுப்பா இருந்திருப்பேன் நினைக்கிறேன்.
0: ஆஹா, நல்லது, பார்க்கலாம். என்ன பாடல் தெரியுது?
1: முதல் நடிகாத படத்துல இருந்து பூங்காட்டு திரும்பமா, என் பாட்டு திரும்பமா, அந்த பாடல்
0: கண்டிப்பாக கேட்டு மகளிங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: இந்த பாடல் இளையராஜாவினுடைய இசையமைப்பில் வைரமுத்துவின் வரிகளில், முதல் மரியாதை திரைப்படத்தில் இருந்து மலேசிய வாசுதேவன் மற்றும் ஜானகி குரலில். ஒலிக்கும் இந்த நேரம் 6:10.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய மாலை. வணக்கம் ரஜி, நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
1: நடக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா?
2: மதியம் 12 மணிக்கு போய் வந்தேன்.
1: நல்லது, சொல்லுங்க என்ன பாடல் தெரியும்.
2: அதுக்கு வந்து ஜானகி அம்மாவுக்கு, ஜானகி அம்மாவின் ஆத்மசாந்திக்கு பிரார்த்தித்து கொண்டு நான் கேட்கிற பாடல் வந்து வண்ண வண்ண பூக்கள் படத்துல இருந்து கோழி கூவும் நேரத்திலே கோலம் போட்டு பார்க்கலாமா, அந்த பாட்டு. உங்களோட கேள்விக்கு வந்து அரசர் வந்து ஒரு மாத்திரை ஒரு ஜாரை கொடுத்து ஏதோ சொல்றாரு.
1: ஆமா,
2: என்ன சொல்றாருன்றா இங்க.
1: ஆமா,
2: அவர் சொல்லியிருப்பார், காலை மதியம் மாலை 3 நேரமும் இதை நீயே ஒழுங்காக பாய்க்கணும். பாய்க்கிற மாதிரி பாசாங்கு செய்து என்ன குப்பை தொட்டியில வீசி விடாது. என்றால் உன்னை தெரியும், நீ எல்லாம் பாசாங்கு செய்யறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒரு நாள் ஏமாத்தலாம், 2 நாள் ஏமாத்தலாம், எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாத்தலாம் சொல்லியிருப்பேன்.
1: அப்படி சொல்லியிருப்பேன். பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
2: நன்றி.
1: இந்த பாடல் வந்து SPB மற்றும் ஜானகி இணைந்து பாடிய பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 6:17.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 இருந்து 150 டாலர் வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் ராஜ், நான் மதன் கலக்கன்.
3: நல்ல சுகமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: ஓ, நான் நல்ல மகிழ்ச்சி இருக்கிறேன். எனக்கு அந்த இந்த பாட்டு அந்த சிங்கார வேதம் இல்ல இன்னும் என்ன செய்ய போற அந்த பாட்டு, அவர் அந்த நீங்க சொன்ன கதைக்கு
3: சொல்லுங்க.
4: அவர் என்ன சொல்லுவார், அந்த மந்திரி, அந்த சோம்பரியான மந்திரி என்ன செய்வாருண்டா, ராஜாக்கு முன்னால அந்த மருந்து டப்பா ஓபன் பண்ணுவார். அப்ப அதை திறந்தோன்னு ராஜாக்கு அதிசயம், என்னடா இதுக்குள்ள ரத்தினன் நவரத்தினங்கள் முத்து எல்லாம் கிடக்குது, நான் குளிசோதானை வச்சுனான் என்று வந்துட்டு. பின் அவர் மந்திரி சொல்லுவார், ராஜா எங்களோட கஜானாக்கு முன்னாலே எல்லாம் கொட்டு சிந்தி இருந்தது, அதான் நான் பாதுகாப்பா இருக்கட்டும் கூட மருந்து பட்டியோட தூக்கி வச்ச நான். அப்ப அதுதான் இது என்று சொல்ல, பின்ன உடனே சொல்லுவார், அந்த மந்திரிய அந்த அதுக்கு பொறுப்பா இருந்த மந்திரிய கூப்பிட்டு உடனே சொல்லுவேன். பின்ன அவர் கூப்பிடுவார், அப்புறம் மந்திரி வந்தோன்னு சொல்லுவார், மந்திரி நீ ஒரு அசாந்தியா இருந்துட்ட, இந்த கஜானாக்கு முன்னால் உன்ன காவலுக்கு விட்டுனா நீ இப்படி எல்லாம் செதுட்ட, ஒரு அசந்தகடா இருந்துட்ட, நீ இந்த சாவிய வந்துட்ட கூடன்னு சொல்லுவேன். பின்ன ஓகே, அவரோட அவர் அந்த சாவியை வாங்கிடுவேன். பின்ன அரசன் சொல்லுவார், மற்ற மந்திரி சொல்லுவார், நீ வீட்டை போன்னு சொல்ல, வீட்டை போனா நீ மற்ற வேலையை போய் குறைந்த வேலையை கவனிட்டு சொல்லுவார். அப்புறம் சொல்லுவார், அவர் சொல்லுவார், அந்த சோம்பரி மந்திரியை கூட்டி சொல்லுவார், நீ எல்லாம் அதுல கஜானாக்கு முன்னாலே நின்று கொண்டு வேலை பிடிச்சோன்னு காவல் பார்த்து ஒன்னு செய்யத்தவே இல்லை, நீ அதுல ஒரு கதிரையை போட்டு உட்கார்ந்து இருந்தோண்டே இந்த வேலையை பார், உனக்கு சம்பளம் நான் பே பண்ணு சொன்ன, ஓகே ராஜா நன்றின்னு சொல்லுவார். அதோட சரிகள்,
3: அதோட சரி, எனக்கு நல்லா இருக்கு உங்களுடைய கதையும் வார்த்தைகள்.
4: நன்றி.
3: உங்களுடைய பாடலும் வருகிறது கேட்டு மகளுங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
4: நன்றி.
3: இந்த பாடல் வந்து SPB ஜானகி இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 6:24.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம், எப்படி இருக்கீங்க ராஜி?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நாங்க சும்மா இருக்கிறோம்.
4: சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
5: யானை அம்மாவுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டு அவருக்கு ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம். அவன் நினைவாக வைதிகி காத்திருந்தால் படத்துல அழகு மலர் ஆடாண்ட பாட்டை கேட்பான்.
4: ஜானகி அம்மா பாடிய
5: பாடல்
4: நல்லது. கேட்டு மக்களுங்கள், நன்றி. தொடர்ந்து சந்திப்போம்.
5: நன்றி, வணக்கம்.
4: நன்றி.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராதி, நான் மாறேன்.
1: வணக்கம் மாறேன், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லமா இருக்கிற, நீங்கள் எப்படி? நல்லமா இருக்கிறேன்,
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு ஜானகி அம்மாவோட மறைந்த நாளை அவருக்கு அஞ்சலி செலுத்தி கொண்டு மெல்லத்தந்த கதவு படத்துல இருந்து ஒரு சனம் தூங்கிருச்சு.
1: ஆமாம், ஜானகி அம்மா பாடிய பாடல்.
2: மிகவும் அருமையான பாடல்கள், நிறைய பாடிட்டு அந்த உலகம் விட்டு போயிட்டா.
1: ஆமா, கேட்டு மகிழுங்கள். நன்றி, தனது சந்திப்பு.
2: நன்றி நன்றி ராஜி, நன்றி. வணக்கம்,
1: நன்றி. வணக்கம். இந்த நேரம் 6:37.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜி,
1: எப்படி இருக்கிறீங்க?
3: நீங்கள்
1: இங்க தூர நின்று கதைக்கிற மாதிரி இருக்கு.
3: சொல்லுங்க. நான் எனக்கு இசையக்கண்ணு படத்துல இருந்து இன்பமே என்ற பாட்டு போனுங்க. ஆனா அவங்க வந்து ஞாபகம் வருது எல்லாருக்கும் வரும். இல்ல மாதவன் அவன் நாராயணன் மறக்க ஒழிச்சுட்டா எல்லாரும் மறைச்சு
1: விட்டுருவான்.
3: நானும் சிம்பிளா தான் சொல்றேன்னா, நான் தான் கீழே தான் நிக்கிறேன். வாங்க சண்டி கழிச்சு பார்ப்போம், சேர்ந்து சண்டைக்கு படிக்கின்ற
1: நன்றி. இந்த பாடல் TMS மற்றும் சுசீலா இணைந்து பாடி ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 6:43 நிமிடம்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
2: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நானும் நல்ல சுகமா உற்சாகமா இருக்கிறேன்.
3: அந்த உற்சாகத்துல இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
4: எனக்கு குரு படத்துல இருந்து
3: ஆஹா
4: பேரு சொல்லவா அது நியாயமாகுமா அந்த பாட்டு.
3: எஸ்பிபியும் ஜானகி அம்மா பாடிய பாடு.
4: ஆமா, அந்த நாளையில பாட்டு தொட்டு எங்க கலக்கின பாட்டு.
3: நல்லது கேட்ட மக்களுங்கள், நன்றி. தொடர்ந்து
4: சந்திப்போம்.
3: ஆமாம், கேள்வி கேட்டேன். என்னவென்றால், ஒரு அழகான ஒரு குரு ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து, அந்த ராஜாட்ட ஒரு 10 மந்திரிகள் இருந்தார்களாம். அந்த மந்திரியில ஒரு மந்திரி வந்து ராஜா எது சொன்னாலுமே செய்ய மாட்டாராம். ஆனால் தான் செய்த மாதிரி ஒரு பாசாங்கு காட்டுவரா, தான் செய்த மாதிரி ஒரு பிம்பத்தை ராஜாக்கு காட்டுவரா. ஆனா இது ராஜாக்கு தெரிந்து விட்டதா. அந்த மந்திரி மிகவும் ஒரு சோம்பேறியான மந்திரியாக இருந்தாராம். ஒரு நாள் அவருக்கு அந்த மந்திரிக்கு வந்து உடல் நலம் சரியில்லாம போய்விட்டதாம். சரியான காய்ச்சல், கைகால் உழைவு, தலையடி என்று இருந்ததாம். நிறைய வைத்தியர்களிடம் சென்றும் அவருக்கு வந்து அந்த நோய் மாறவே இல்லையா. ஒரு நாள் அந்த அரசர் அவரை கூப்பிட்டு வந்து இவருக்கு வந்து சில ஒரு ஜாரில் வந்து ஒரு சின்ன ஜாரில் இவருக்கு ஒரு மருந்துகளை கொடுத்து விட்டு இவரிடம் ஒரு விடயத்தை சொன்னாராம். அது என்னவாக இருக்கு? இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியில நீங்க நிறைவு செய்யலாம்.
4: யாடியில ஒரு பானத்தை கொடுத்துட்டு அப்ப அவர் ஒரு நாள் ஒரு ஜாட அவரு தாந்தான் செய்த மாதிரி எல்லாம் சொல்றதெல்லாம் அதில் ஒரு ஏக்கர் சொல்ல தாந்தான் சொன்ன மாதிரி சொல்றது என்ன. அப்ப அடுத்த இவருக்கு கொடுத்துருப்பார் மந்திரிக்கு ஒரு ஜூஸ கொடுத்துட்டு கேட்டிருப்பாரு. ஜூஸ் என்ன, ஒரு சச்சலான ஜூஸ் தான் இருக்குத்தானே எனக்கா. அதை கொடுத்துட்டு அப்படி இந்த மருந்து மேல செய்திச்சோனை கண்டு கேட்டிருப்பார். அப்ப அவர் சொல்லியிருப்பார், எனக்கு ஒன்றும் செய்யல, நான் சும்மா இதுதான் சொன்னேன், நான் வருத்தமாண்டு. அப்ப அரசர் சொல்லுவார், நீ இப்படித்தான் எனக்கு எல்லாம் சொல்ற, நீ அதாவது நானும் இப்படி செய்தேன் சொல்லிடு.
3: பார்க்கலாம், நல்ல ஒரு கதை தான் பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகளிங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
4: நன்றி, வணக்கம்.
3: நன்றி. எஸ்பிபி மற்றும் ஜானகியின் குரலில் ஒலிக்கும் இது நேரம் 6:52.

ஒளியினு சம்மா சிஎம்ஆர் தமிழ் எச்டி தமிழ் எச்டி தமிழ் எச்டி. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.

0: ரகசியமார் தமிழ் HD. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
0: CMR தமிழ் HD.
2: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
0: தமிழ் HD
2: தமிழ் HD.
3: மனத்தியால செய்திகள்
4: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
5: செய்தி சுருக்கம் வாசிப்பது ராஜி கிருபா. தற்பொழுதைய அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் இலங்கையில் தேசிய பாதுகாப்பு மிக உயர்ந்த மட்டத்தில் பாதுகாக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அனுரா ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு கடந்த மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஜூன் மாதத்தில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசு விழாக்களில் மாநில பாடல்களுக்கு முதலிடம் வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. டொரண்டோவில் நேற்று இடம்பெற்ற சார்சா ஆன்சென் கிளியர் விழாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழந்ததுடன் மேலும் மூவர் காயமடைந்துள்ளனர். ஹெர்மஸ் நீரிணை மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்பட்டுள்ளதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது. சிறைகளில் உள்ள அனைத்து தமிழ் அரசியல் கைதிகளின் பாதுகாப்பையும் அரசு உடனடியாக உறுதிப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யுத்தத்தினால் இடம்பெற்ற 36 ஆண்டுகளாக தமது காணிகளை இழந்துள்ள மக்கள் இராணுவத்தின் வசமுள்ள காணிகளை விடுவிக்க கோரி இன்று பலாலி சந்தியில் 4வது தடவையாகவும் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். புகழ்பெற்ற பாடகி எஸ் ஜானகி மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிக்கும் விவகாரம் கனடா உள்ளிட்ட நேட்டோ உறுப்பு நாடுகளுக்கு முக்கிய சவாலாக உருவெடுத்துள்ளது. அமெரிக்கா ஈரான் மீது புதிய தாக்குதல்களை நடத்துவதை தொடர்ந்து ஈரான் வளைகுடா பிராந்தியத்தில் பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது.
3: மனத்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
5: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 25 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 25 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 19 பாகையிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 21 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 31 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 35 பாகையிலும், வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 31 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை மறுதினம் மற்றும் புதன்கிழமைகளில் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
0: CMR தமிழ் HD.
2: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
0: தமிழ் HD
2: தமிழ் HD.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதய ராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4 6 6 4 4 6 2 2 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: ஒரு அழகான ஊரில் வந்து ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு 10 மந்திரிகள் இருந்தாராம். அந்த 10 மந்திரிகளில் ஒரு மந்திரி வந்து ராஜா இதை சொன்னாலுமே செய்ய மாட்டாராம், ஆனால் செய்த மாதிரி ஒரு பாசாங்க காட்டுவாராம். இது ராஜாக்கும் தெரிந்து விட்டதாம். ஒரு நாள் அந்த மந்திரிக்கு வந்து அதுடன் சரியான சோம்பேறியான மந்திரியாகவும் இருந்தாராம். ஒரு நாள் அந்த மந்திரிக்கு வந்து உடல்நலம் சரியில்லையா, சரியான காய்ச்சல், தலையடி, கைகால் உழைவு எல்லாம் இருந்ததா. நிறைய மருத்துவர்களிடம் சென்று மருந்துகள் எடுத்தாராம், ஆனால் அவருக்கு குணமாகவில்லையா. ஒரு நாள் இந்த பார்த்து விட்டு அந்த அரசர் வந்து இந்த மந்திரியை கூப்பிட்டாராம். கூப்பிட்டு ஒரு ஜாரில் கொஞ்சம் மருந்துகள் கொடுத்தாராம். கொடுத்து விட்டு ஒரு விடயத்தை சொன்னாராம். அது என்னவாக இருக்கும் இந்த கதையை நீங்கள் உங்கள் பாணியின் நிறைவு செய்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு கதையெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 6642 2.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க வெண்பா?
1: நல்லமா இருக்கும், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா சுகமாக இருக்கின்றேன், நன்றி. இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
1: எனக்கு ஜானகி படித்த முதல் மரியாதையில் ராசாவை உன்னை நம்பி.
0: ராசாவை உன்னை நம்பி, ஆமாம், இளையராஜாண்ட இசையமைப்பில் வந்த பாடல்.
1: ஆமாம்,
0: கேட்டு மகிழுங்கள், நன்றி.
1: அவர் வந்து அந்த ஜார்ல என்ன கொடுக்கறாரு சொன்னீங்க?
0: ஆமா.
1: அப்ப அவர் அதை சொல்லி இருப்பார், அதை நீ குடிக்க முதல் ஏதாவது ஒரு நல்ல ஒரு வேலைய வடிவம் செய்து போட்டு அதை குடிச்சாதான் அதை பலன் பெறும். அப்ப அதற்கு குடிச்சிட்டு அதற்கு வேலையை செய்துதான் குடிக்கணும் சொல்லி. அப்ப அவர் பின்ன ஓடி ஆடி ஒரு நாளும் அந்த வேலையை செய்து செய்து கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சாராம். அவரும் ரொம்ப இல்லாம வந்திருப்பார். ராசாதலி தான் அதுக்குள்ள இருந்தது தண்ணி தான், வேறு ஒன்றும் இல்லை. சோம்பொறியா இருக்கிறபடியாத்தான் உனக்கு இந்த வருத்தம், அந்த சோம்பொறி இல்லாம இருந்தா வருத்தம் படாதுன்னு சொல்லி இருப்பேன்.
0: அப்படி சொல்லி இருப்பேன். வாழ்த்துக்கள், பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள், தொடர்ந்து சந்திப்போம். நன்றி,
1: நன்றி,
0: நன்றி. இந்த பாடல் இளையராஜாவினுடைய இசையமைப்பில் வைரமுத்தின் வரிகளில் ஜானகி அவர்கள் பாடிய பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 7:09.

0: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் அண்டிச்சினம்
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
2: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
3: நல்ல
4: சுகமாக
3: இருக்கிறீங்க வெயில் அடிக்கவே கூடாது வெயில் அவக்கதான் கூட
4: என்ன பாடல் தெரியும்
3: எனக்கு எட்டுப்பட்டி ராசா படத்திலே வந்து பஞ்சு முட்டாய் தேயில கட்டி
4: ஆமா அந்த பாடல் விளக்குறது கேட்டு மக்கள் எங்க தொடர்ந்து சந்திப்போம்
3: நன்றி.

நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026

0: அந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கதையும் சொன்ன கேட்டீர்களா? கேட்கவில்லை. பரவாயில்லை, பாடல் கேட்டு மக்களுங்கள் தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி.
0: வணக்கம். இந்த நேரம் 7:21.

0: தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் ராஜேஷா.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: பராசக்தியிலிருந்து ஒரு பாட்டு போடுங்க.
1: பராசக்தியிலிருந்து அடியலை, புதிய பராசக்தி.
2: புதிய பரா அடியலை, அது போடுங்க.
1: நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம், கேட்டீங்களா?
2: கதையில இப்ப ராஜா வந்து அவனுக்கு இவர் அந்த நான் சொல்றது ஒன்றையும் செய்யறது இல்லை, கேட்கறது இல்லைன்றத புரிய வைக்கணும்ன்றதுக்காக இந்த மருந்து இருக்கு. இதுல நல்லா கேட்டு நான் என்ன சொல்றேன்னு கேட்டு அதன்படி நட, உனக்கு குணமாகும் அப்படின்னு சொல்லுவார்.
1: நான் சொல்ற மாதிரி கேட்டு நடந்தாலே குணமாகிடும். அப்படியா?
2: குணமாகி அப்படின்னா சொல்ற மாதிரி மருந்த குடி, அதாவது நான் சொல்றத கேட்டு மருந்த குடி, அப்ப உனக்கு சுகமாகும். அத சும்மா அலட்சியப்படுத்திட்டு சும்மா இருக்காதே சோம்பரமா அப்படின்னு சொல்லிடுவா. அப்ப அவன் அடே நான் இப்படி இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சு திரும்பிடுவான்னு
1: நினைக்கிறேன். பார்க்கலாம், அழகான பதில் தான். பார்க்கலாம், உங்களுடைய பாடலும் கேட்டு மக்கள் எங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
2: நன்றி.
1: நன்றி. இந்த பாடல் ஜீவியினுடைய இசையமை பிள்ளையிட கசியினுடைய வரிகளில் சேன் ரோனாட்டன் மற்றும் டி என் குரலில். வழக்கம் இந்த நேரம் 7:28.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? தவம் சொல்லுங்க. இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு? ஆமாம், இளையராஜா அவர்களும் ஜானகி அம்மா பாடிய பாடல் கேட்டு மக்களுங்க நன்றி. ஆமாம், கேள்வி சொல்கின்றேன், நன்றி. பணிக்கு இந்த நேரம் 7:33.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: நீங்க மாலை வணக்கம். கண்ணன் பேசுறேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்கள் நல்லா இருக்கிறோம்.
2: இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
3: பாடல் துணிவு திரைப்படத்துல இருந்து சில்லா சில்லா என்ன பாட்டு?
2: சில்லா சில்லா. ஆமாம், கேட்ட மக்களுங்கள் நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி. இந்த பாடல் ஜிப்ரானுடைய இசையமைப்பில் அனிருத் அவர்கள் பாடிய பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 7:38.
4: சக்தி புட்டா தாழுமான், அட்டி உள்ள யாருமான்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம்
4: சிவானந்தன், எப்படி இருக்கீங்க?
5: என்ன
4: பாடல் தெரிவு? ஆமா, அதில் இருந்து இனியவளை என்ற பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி
5: நன்றி.
4: டிஎம்எஸ் மற்றும் சுசீலா அவர்கள் இணைந்து பாடிய பாடல் ஒலிக்கும். இந்த நேரம் 7:43.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நான் நல்ல சுகமா சந்தோஷமா உங்களோட சிறப்பான நிகழ்ச்சியல் நேயர்கள் இந்த கதையிலெல்லாம் கேட்டுக்கொண்டு நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். நான் கேட்கும் பாடல் கும்ப அபிஷேகம் என்றால் கோயிலுக்கு தான். படம் விரலால் ஆடுன்றதான் பெருமை நினைக்கிறேன். பழைய பாடல் தான்.
1: ஆமாம், இந்த பாடல் வந்து SPB-யும் சித்ரா அவர்களும் இணைந்து பாடிய ஒரு பாடல்.
2: வாய்ப்புக்கு நன்றி தங்காஜி.
1: நன்றி. வணக்கம். இந்த நேரம் 7:49 நிமிடம்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: ரகசியமார் தமிழ் HD. மனத்தியாலச் செய்திகள்
1: CMR Tamil HD Hourly News.
2: செய்தி சுருக்கம் வாசிப்பது ரதி. 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அல்லது ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் இரண்டாம் வாசிப்பு நவம்பர் 12 தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும்.